0: இது ஸ்ரீமச்சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: தெய்வீய ராகத்தில் தொடர்ந்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

சிந்தனையில் நலம் இருந்தால் செயலும் நலமாயிருக்கும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம் என்ற நல்ல சிந்தனையுடன் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர். தொடர்ந்து அருள்மொழிமாலையை தொடர்பிருப்பவர் ஆர்ஜே ஏமா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6 மணி. பக்தர் எல்லாம் பரவசமாய் பாடி துதிக்கும் இறைவா, நின் திருநாமத்தை கேட்டு செப்பி மகிழ உடல் முழுவதும் இன்பரசம் இடையராமல் ஊற்றாய் ஊறுகின்றது. இகபர சுகம் தரவல்ல நின் கமல முகமும் கருணை பொங்கும் விழியும் என்றென்றும் என்னுள் நிறைந்திருக்க வேண்டும் என வேண்டி பக்தியில் நாம் திளைப்போம்.
2: அருள்மணி மாலை
1: நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் T.M. சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியுள்ளார் தமிழ் நம்பி.

0: அகிலம் காக்கும் அன்னையின் தாமரை மலர் பாத தரிசனத்தால் கசடுகள் கரைந்தோடும். நிகழ்ச்சியில் நாம் கேட்ட அந்த பாடல் பி. சுசிலா குரலில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 6:50. நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோண பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் பாடியுள்ள பாடலை.
1: நம சிவ

அம்பிகையே, அருட்கடலே, எண்ண முடியாத ஏற்றம் தரும் தாயே என்று நாம் நித்தம் தொழுதிட நலன் எல்லாம் நம்மை வந்து சேர்ந்திடும்.

இனிதாக ஒழித்த அந்த பாடல் பி சுசீலா குரலில் கேட்டோம். தவசீலன் எழுதியிருந்த பாடல் கே வீரமணி இசையில் ஒழித்தது. நேரம் 6:18. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை. வாராஸ்ரீ எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

நுண்மைக்கும் அரியனுன் உணர்வாக விளங்கும் இறைவனின் தாழ் பணிந்தோம் ஒலித்த பாடல் கேட்டு பொது நின்ற பொன்னன்கழல் சரணடைந்தோம். மாதவனாம் கேசவன் நாராயணனின் புகழ் பாடி வந்த அந்த பாடல் கேட்டு ஒலித்த பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

நேர்களை 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நாம் இணைந்துள்ளோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில்.

ஒப்பு உயர்வற்ற மேன்மை பொருந்திய மேன்மையன் இறைவன், அவர்தம் பெருமைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னிசை வாயிலாக. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் சுஜாதா பாடியுள்ளது. ரவி எழுதியுள்ள பாடலுக்கு இசை லெவ்லின் சாம்வெல்.

எம் எம் யூசுப் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை எய்துவோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நேரம் 6:44 இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான்

0: கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள், ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறை

0: முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம இணைவோம். இந்த நாளுக்குரிய சிறப்பு குறித்த சிற்றுரைகள்லாம் இருக்கு அந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களோடு. காலை 8 மணிக்கு கடிதம் வழி நேயர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள் ஒலிக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்றும் இனியவை, 1950, 60, 70 காலகட்டத்தில் வெளியான படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்களை கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும், 2 விதமான நிகழ்ச்சிகள் மூலம் நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாமும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த அலுவரிசையில் இன்று இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: என்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Web on 2.0.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆயிரம் மைல் பயணமும் ஒரு சிறிய அடியில்தான் தொடங்குகிறது. வாழ்க்கையில் அனைத்து குறிப்பிடத்தக்க சாதனைகளும் அதற்கான முதல் ஆரம்ப செயலில் தான் தொடங்குகிறது. ஸோ இன்னைக்கு இலக்கை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்மளால உணர முடியும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நேரம் காலை 7 மணி. இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பிற முக்கிய நிகழ்வுகள் கொண்டாடும் அனைத்து நேர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிற விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோண பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடைய முதல் பாடல் எந்த படத்திலேருந்து, வித்லா உப்படத்திலேருந்து நம்ம கேட்க போகிறோம். ஆதித்யா ஆர்கே பாடியுள்ள பாடல் இது. மதன் எழுதிய பாடலுக்கு இசை ஷான் ரோல்டன்.

0: நீங்களே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கனாக்கா அதற்கான ஒரு தனி சிறப்போடு இருக்கு. அந்த மாதிரி இன்றைய சிறப்பு என்ன அப்படின்றத வந்து நம்ம கேட்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். மனிதனின் நிலவில் கால் பதித்த ஆண்டு விழா, இது குறித்த சிற்றுரை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த சிற்றுரையை எழுதி வழங்கியிருக்காரு ஆர்ஜே நரேன்குமார் அவர்கள். கேட்கலாம் நேர்களே.
1: சர்வதேச நிலவு தினம்.

0: நிலவிற்கும் நமக்குமான உறவு அழகானது, ஆழமானது, யாரும் எளிதில் அடைந்துவிட முடியாத ஒன்று. ஒவ்வொரு முறை நிலவை பார்க்கும் போதும் யாரோ முகம் தெரியாத கவிஞர் நமக்காக ஒரு கவிதையை வானில் எழுதி வைத்தது போல தோன்றும். சிறு வயதிலிருந்து நிலவிற்கும் நமக்குமான நெருக்கங்களை அவ்வளவு எளிதில் சொல்லவா முடியும்? சிறு வயதில் நிலவு நம்மை பின்தொடர்வதாக எண்ணி நிலவை பார்த்தபடி பயணித்தது, நிலாச்சோறு சாப்பிட்டது, நிலவை பார்த்து பாடல்கள் பாடியது என நிலவிற்கும் நமக்குமான தொடர்பை சொல்லிக் கொண்டே போகலாம்.
1: நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலோட்ட நிலவுண்டு.
0: மண்ணில் நின்று நிலவை பார்த்த மனிதன் விண்ணில் பாய்ந்து நிலவை எட்டி பிடித்தது அறிவியல் உலகின் அதிசயங்களில் ஒன்று. ஜூலை 20, 1969 அமெரிக்க ஆய்வு நிறுவனமான நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பல ஆண்டுகால உழைப்பின் பலனாக நிகழ்ந்தது ஓர் அதிசய நிகழ்வு. விண்ணில் பாய்ந்து நிலவை எட்டி பிடித்தனர் நாசாவின் விண்கல வீரர்கள். அப்பல்லோ 11 என்று அழைக்கப்பட்ட விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்க நிலவில் மனிதன் முதன்முதலாக

நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் அல்ட்ரின் மற்றும் மைக்கேல் கோலின்ஸ் ஆகியோர் நிலவிற்கு பயணம் செய்ய, நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் மட்டும் நிலவில் கால் பதித்து வரலாற்றில் இடம் பிடித்தனர். இந்த வரலாற்று நிகழ்வில் நிலவில் முதன்முறையாக கால் பதித்த முதல் மனிதன் என்னும் பெரும் புகழை அடைந்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். அந்த தருணத்தில் அவர் தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் அ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட், அதாவது இது மனிதனின் சிறிய கால் தடம்தான், ஆனால் மனித குலத்தின் பெரிய பாய்ச்சல் என்று இந்த வரலாற்று நிகழ்வை விவரித்தார். இந்த வரலாற்று நிகழ்விற்கு இணையாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிறுவனம் 2023 ஆகஸ்ட் மாதம் 23 நாள் சந்திராயன் விண்கலத்தை விண்ணில் ஏவி இதுவரை யாரும் தொடாத நிலவின் தென்துருவத்தை அடைந்து வரலாறு படைத்தது. மிக விரைவில் இந்திய விண்கல வீரர்களை நிலவிற்கு அனுப்பும் ஆய்வில் இந்தியா முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறது.

சர்வதேச நிலவு நாள் என்று 2021 ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. மனிதனின் வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை இந்நாளில் போற்றி மகிழ்வோம். நிலவின் அழகை மெய்மறந்து ரசிப்போம். உலக அளவில் விண்வெளி ஆய்வில் தம்மை ஈடுபடுத்தியுள்ள அத்தனை ஆய்வறிஞர்களுக்கும் சர்வதேச நிலவு நாளிற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல அவங்க நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய தினம் வந்து எல்லாருக்கும் நல்லது தரணும், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டேவா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பிரபாகரன், பிரகாஷ், டிபிஎஸ், டூலி, ரீஜா மனோகர், மதுரை ஷோ, சண்முக சுந்தரம், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ராஜமாணிக்கம், கோபி, இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நாளாக இருக்கணும்னு வாழ்த்திருக்காங்க. இவங்க கூடயே பார்த்தீங்கன்னாக்கா ஹரி ராம் அப்படின்றவரும் ரியாஸ் பாட்டி அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்தது இருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. செந்தில்குமரன் அவருமே நிகழ்ச்சி நல்லா தொடரணும் அப்படின்னும் வாழ்த்திருக்காங்க. முகமது மியான், சேகா, சரவணர் ராமலிங்கம், நெல்லை பாரதி, முரளிதரன் விழுப்புரம், சோமசுந்தர பிரபு, ரங்கராஜன், ரமா, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், வளவனூர், பரத் பாண்டியன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டு எல்லோரும் நம்ம கேட்டுட்ருக்கிறோம், எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்குது, நல்லா தொடரணும் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. இவங்க கூடிய பொன்னியம்நாடு வண்ணை கணேசன், சங்கர் அப்படிங்கிறவர் சேர்ந்த மகளத்திலேருந்து, ஏ ஹரிஹரன், சாந்தி ரமேஷ், மேலைப்பேடு தயலன், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், புரசிவக்கம் சவுந்தரராஜன், மேலைப்பேடு தயலன், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், என் எம் பி, நச்சுப்பிள்ளை, இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத பதிவிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிலவு குறித்த அந்த நிலவில் கால் தடம் பதித்த அந்த ஆண்டு விழா குறித்த சிற்றுரை கேட்டோம் இல்லைங்களா, அதை கூட வாழ்த்தி இங்கே போட்டிருக்காங்க ஹரிராம் அப்படின்றவர்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா

0: பாதையில போடுறது இல்லை. 40 கீழே வண்டி ஓடினா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேலே போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோட வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:14:50. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தான் கேட்க போறோம்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
3: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2 இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தை

0: இதையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும்.

0: என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேரிலே 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்சன் ஒன்று போடுவோம், அதையும் இப்போ நம்ம பதிவிட்டாச்சு. பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் வடிவமைக்கப்பட்ட புதிய வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை இருக்குது, தமிழக அரசு தொடங்கியுள்ளது. அதன் பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இதற்கான பதில்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து நம்ம ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் தாய்க்கிழவி என்ற படத்தை தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடல் வந்து சிவகார்த்திகேயன் பாடியிருக்காங்க. கருமாத்தூர் மணிமாறன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 7:30 45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஃபேஸ்புக் குவஸ்டினா நம்ம போட்டிருக்கிறது, பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் வடிவமைக்கப்பட்ட வாட்ஸ்அப் சாட் பாட் சேவை தமிழக அரசு தொடங்கியுள்ளது, அதன் பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இதற்கான ஆன்சர் என்ன, பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நலம் ஏஐ அப்படின்றது தான் வந்து பதிவு. இங்கே நிறைய பேரும் வந்து இங்கே பதிவிட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம். பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் இந்த ஓபி சீட்டு அப்படின்றது பெறுவதற்காக நீண்ட வரிசையிலலாம் நின்று காத்திருப்போம் இல்லைங்களா. அந்த ஒரு காத்திருப்பை தவிர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளை இணைத்து ஒரு புதிய வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை தொடங்கியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சைக்கான புற நோயாளிகளின் பிரிவுக்கு மட்டும் இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மற்ற துறைகளுக்கும் அவங்க வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதை மற்ற பிரிவுகளுக்கும் இதை வந்து இன்னுமே விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம வந்து அந்த லைனில் நிற்கிற அந்த நேரத்தை மிச்சப்படுத்திட்டு நம்ம வந்து சீக்கிரமாக போய் டாக்டரை பார்க்கலாம் இல்லையா. நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்போம், அதுக்கப்புறமா யாரெல்லாம் இங்கே பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பெயர்களையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நிகழ்ச்சியில். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் யூத் என்ற படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். கென் கருணாஸ் பாடியிருக்காரு, எழுதின பாட்டும் கூட அவர். கென் கருணாஸ் எழுதி பாடியிருக்காரு, பாட்டுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

அப்படி ஃபேஸ்புக் க்வெஸ்டனுக்கான ஆன்சர்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு நாகராஜன் அவர் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. சர்வதேச நிலவு தினத்தின் தினமான இன்று அதன் பின்னணி தகவல்களையும் முதன் முதலில் மனிதன் நிலவில் காலெடுத்து வைத்த நிகழ்வையும் சிறு தொகுப்பாக வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு நன்றின்னு பிரபாகரன் பதிவிட்டிருக்காங்க. பாலாஜி அப்படின்றவர், வைத்தியநாதன், பட்டாளம் அப்துல் ஜலீல், கீழக்குடி பெரியசாமி, காஞ்சிபுரத்துலேருந்து இவங்க எல்லாருமே நிகழ்ச்சியில் என்னது கேட்டுட்ருக்கோன்ற பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூடவே கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து அவருமே அதே தான் சொல்லியிருக்காங்க. நலம் ஏஐ அப்படின்ற ஒரு பதில வந்து போட்டிருக்காங்க பிரமிளா தமிழ்செல்வன். நலம் ஏஐ தான் கரெக்ட். பாளையம் ஆனந்தமுருகன் அவருமே கூட கரெக்டாக அந்த பதிவை வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து குப்பநத்தம், பெங்களூர் குப்பநத்தம்லேருந்து டி ராமு அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, அதை வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர் சரியான ஒரு பதிவேற்றிருக்காரு, நலம் ஏஐ, நலம் ஏஐ அப்படி தான் போடணும், அதுதான் வந்து சரியான ஒரு பதில். ஹரிஹரன், ஏ ஹரிஹரன் அவருமே வந்து நலம் ஏஐன்றதை பதிவிட்டிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க வந்து நலம் ஏஐ இல்லைன்னா டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய யூஸ் என்ன, எதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதையே ஏ அரியரணும் சொல்லியிருக்காரு. ராஜமாணிக்கம் அவங்களுமே வந்து சரியான ஒரு பதில வந்து பதிவிட்டிருக்காங்க. மதுரா கொளத்தூர் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணியும் சரியான ஒரு பதில் பதிவிட முயற்சி செஞ்சிருக்காங்க. அது ஏ ஒன் போடுறாங்க, ஏ ஒன் கிடையாது ஏஐ. ராதாகிருஷ்ணன் அவருமே வந்து தேனி மாவட்டத்திலேருந்து இணைந்திருக்காரு, கைத்தட்டி இங்கே வந்து நம்மளே உற்சாகப்படுத்திருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களுமே வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டுருக்கோம் சொல்லியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் சரியான ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூடயே சூளை ரீஜா மனோகர் ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. பிரபாகரனும் அவங்களும் முயற்சி செஞ்சுருக்காங்க. வீரதுரை சரியாக பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணன் மேட்டுப்பட்டி அவருமே வந்து ஒரு முயற்சியாக வந்து பதிவிட்டிருக்காங்க. பொன்னியின்படி வண்ணை கணேசன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, பொன்னான காலை வணக்கம் சொல்லிட்டு பாடலாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. பிரசிவாக்கம் சௌந்தரராஜனும் வந்து பதில் பதிவிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருந்திருக்காங்க. பொன்னியின்படி வண்ணை கணேசன் நலம் ஏஐ அப்படின்றத தமிழில் போட்டிருக்காங்க. அவங்க இல்லை பதில் போட்ட எல்லாருக்குமே, முயற்சி செஞ்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி நம்ம சொல்லிக்கிறோம். பட்டாளம் அப்துல் ஜெனல் அதே மாதிரி தான். அதே மாதிரி பெரிய சிக்காடு அங்கேருந்து ஜெயக்குமார் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆன்சரும் பதிவிடணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க கூடயே வந்து இணைந்திருக்காங்க புஷ்பா அப்படின்றவங்க, அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். நடராஜன் சுப்பையா, அதுக்கப்புறம் ஜெயராமன் எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்து ஆன்சரும் பதிவிட்டிருக்காங்க. தஞ்சை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குமரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததும் சொல்லியிருக்காங்க, ஆன்சரையும் பதிவிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி.

வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க

0: உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: Hey guys, how are you?

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் 7:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நேர்களை நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைய நாளுக்கான சிறப்பு இருக்கு, அது குறித்த தகவல்லாம் நம்ம கேட்போனோம். அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போறது சர்வதேச சதுரங்க தினம் குறித்த சிற்றுரை தான். இந்த சிற்றுரையை எழுதி வழங்கியிருக்காங்க ஆர்ஜி மரியம் அவர்கள். கேட்கலாம் நேர்களை.
3: உலக அளவில் விளையாடப்படும் விளையாட்டுகள் பலவற்றிலும் உடல் அளவில் விளையாடும் விளையாட்டுகளே அநேகம். ஆனால் முழு அளவிலும் மூளையின் பலத்தை நம்பியே விளையாடப்படும் விளையாட்டாக இருப்பது செஸ் என்று அழைக்கப்படும் சதுரங்க போட்டி. சதுரங்க விளையாட்டு எங்கு தோன்றியது என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் 7ஆம் நூற்றாண்டு அளவில் இந்தியாவில் விளையாடப்பட்டு வந்த சதுரங்கம் எனும் விளையாட்டின் வளர்ச்சியே தற்போதைய சதுரங்க விளையாட்டு என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கும் பரவிய இந்த விளையாட்டு ஒவ்வொரு மாறுதல்களாக சந்தித்து தற்போதைய விதிமுறைகளை எட்டியிருக்கிறது. இந்த விளையாட்டு மன்னர்கள் காலத்தில் அரசர்களின் விளையாட்டு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இது இருவர் மட்டுமே விளையாடும் பலகை விளையாட்டு ஆகும். ஒரு பக்கத்திற்கு 16 காய்கள் வீதம் 32 காய்கள் இந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. இரு தரப்பினரின் காய்களும் வெவ்வேறு 2 நிறங்களில் அமைந்திருக்கும். 64 கட்டங்களை கொண்டு சதுர வடிவில் பலகையின் அமைப்பு இருக்கும். 64 கட்டங்களும் கருப்பு வெள்ளை என்று மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கும். சதுரங்க போட்டிகள் பொழுதுபோக்காகவும் போட்டியாகவும் விளையாட்டு அமைப்புகளால் நடத்தப்படும் சுற்று போட்டிகளாகவும் நடக்கின்றன. மாவட்டம், மாநிலம், தேசியம், சர்வதேசம் என்ற அளவில் இந்த போட்டிகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. இந்த சதுரங்க போட்டியை ஒழுங்குபடுத்துவதற்காக 1924 ஜூலை 20ஆம் தேதி உலக சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸ் நகரில் நிறுவப்பட்டது. பின்னர் இது பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு என்று மாறியது. இது உலக நாடுகளின் சதுரங்க அமைப்புகளை ஒன்றிணைக்கும் ஒரு நிறுவனமாகும். இது பிரெஞ்சு மொழியில் பீடே என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த கூட்டமைப்பு 1966ஆம் ஆண்டில் அமைப்பு தொடங்கப்பட்ட ஜூலை 20ஆம் தேதியை சர்வதேச சதுரங்க தினம் என்று அறிவித்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20ஆம் தேதி உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலகம் முழுவதும் செஸ் விளையாட்டை பிரபலப்படுத்துவதும் மக்களிடையே சிந்தனை திறனை வளர்ப்பதுமே இதன் முக்கிய நோக்கமாகும்.

0: ஒவ்வொரு துளியும் முத்து.
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 RG ஹேமாவோட.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின்

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் தி கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. சின்மயி ஸ்ரீபதா, ஹேஷம் அப்துல் வாஹப் இவங்கெல்லாம் வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை. பாடலுக்கு இசையும் ஹேஷம் அப்துல் வாஹப் தான் பாடலை எழுதியிருக்காரு. ரகேண்டு மௌலி, கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நம்மளுடைய பேஸ்புக் க்வெஸ்சனுக்கு முள்ளக்காடு அங்கிருந்து பாபு அவருமே வந்து பதிலளிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உலக சதுரங்க விளையாட்டு குறித்து சகோதரி ஆர்ஜே மரியம் அவர்கள் வழங்கிய தகவல் சிறப்பு அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் வாழ்த்திருக்காங்க. நம் இந்தியாவின் பெருமை போற்றும் விளையாட்டு, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே வந்து சதுரங்க தினத்துக்கான தினத்தை வந்து தெளிவாக விளக்கி ஆர்ஜே மரியம் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி அங்கேருந்து ஹரிராம் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி மண்ணின் கௌரவம் சதுரங்க வடிவிலே, மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே அப்படின்ற மாதிரி இந்த தகவல் கேட்டுட்டு இப்படி ஒரு பாடல் அவர் சொல்லியிருக்காரு. பத்மா சௌந்தரராஜன் அவங்க வந்து நலம் ஏ அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மகிழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏழுக்கிணறு தேவா பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவை நோக்கி வந்துட்டு இருக்கோம். நேரம் 7:51:40 ஆயிடுச்சு. இன்றைய தினம் குறித்த தகவல்கள் நிறைய கேட்டோம், அதே மாதிரி பாடல்களும் இனி இனிய பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசித்தோம். இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய பாடல் தண்டகாரண்யம் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. கிருஷ்ணராஜ் அனன்யா பாடியிருக்காங்க. உமா தேவி எழுதின பாட்டுக்கு இசை ஜஸ்டின் பிரபாக்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம கேட்கலாம். தலைவன் தலைவி என்ற படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல். உடன் பாடியிருக்காங்க சுபலாஷினி, பாடலை எழுதியிருக்காங்க விவேக்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் FM நேரம் 8 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: எஸ் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் மட்டும்தான் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உள்ளகரத்திலிருந்து ராமகோபால், விஜயலட்சுமி வாசகி அண்ட் ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்திலிருந்து ஜோதி, ஈசன் முருகசுவாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன் இவங்க எல்லாருக்காகவுமே காலா திரைப்படத்திலிருந்து அருண்ராஜா காமராஜ் எழுதிய பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் இதோ காத்து கொண்டிருக்கிறது.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக ரவி கார்டன்ல இருந்து வீரசோல வீர ராகவன், மயிலாப்பூர்ல இருந்து கற்பகம், ஹிருத்திகா லிதிஷா, தாம்பரத்திலிருந்து பாரதிதாசன், ஆவடியிலிருந்து தேன்மொழி, இவங்க எல்லாருக்காகவும் ஓ ஏந்தன் பேபி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்க. வாங்க நாமளும் சேர்ந்து கேட்கலாம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

8:13 ஆயிட்டு இருக்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹோஷாக்கோட்டே தாலுக்கா எஸ் நாராயணகரே கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதன் அம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்கியா, ஹர்ஷா. குரோம்பேட்டையிலிருந்து என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண். பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ண கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ் அண்ட் சுஷ்மிதா ஸ்ரீ இவங்க எல்லாருமே கேட்டிருக்கிற பாடல் உங்களுக்காக விவேக் வரிகளில் தமன் எஸ் இசையில் வாரிசு திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்று நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 அண்ட் விவித் பாரதி பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நேயர்கள் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பிலிருந்து TC ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர்லிருந்து ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி அப்படிங்கிற இடத்துலருந்து ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா அண்ட் சைதே, ஜோதி அம்மாள் நகர்லேருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம் அப்படிங்கிற இடத்துலருந்து உமா பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அப்படிங்கிற இடத்துலருந்து அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பையிலிருந்து ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு அண்ட் அன்பு கிருஷ்ணா, இவங்க எல்லாருக்காகவுமே தங்கலான் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திட்டு இருக்கேன்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஓகே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உடன்குடியிலிருந்து நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்பான், இஜாஸ், அனுஷியா. தென்னி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், ஸ்ரீநகர்லேருந்து விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலத்திலிருந்து அசோக், கார்த்திக், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, வேளச்சேரியிலிருந்து ஆதித்யா, மாலதி, வேல்முருகன், அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து MD ரவிச்சந்திரன். இவங்க எல்லாருக்காகவுமே அதாவது யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் சாட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் எய்து.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: எட்டு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்க கேட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி 2.3 விவித் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மதுரை கைத்தறி நகர்ல இருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, ஆவடி திருவிழிஞ்சியம் பாக்கம் அப்படிங்கிற இடத்துலருந்து சுப்பலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர்லேருந்து இசை இன்பன், இசை அரசி, லக்ஷ்மி, மேற்கு மாம்பலத்திலிருந்து அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, கலைமணி, பார்த்தசாரதி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர்லேருந்து காமாட்சி, அஸ்வதி, அசோக், இவங்க எல்லாருக்காகவும் வருகின்ற பாடல் இதோ. கொம்பன் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு, நாமளே கேட்கலாம் வாங்க.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: எஸ் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யார் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். அம்மாப்பேட்டையிலிருந்து இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித்தா. நெல்லை மூலக்கரைப்பட்டியிலிருந்து ராஜி, நம்பி, தேவேந்திரன். பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற இடத்துலேருந்து எஸ் முத்துக்குமார். சேலம் சின்ன கிருஷ்ணாபுரத்திலிருந்து நல்லத்தம்பி. நெல்லை மேலச்சேவிலிருந்து மாமுது மைதீன், ரஹ்மத் பேகம். வாகையூர்லேருந்து ராக்கெட் ராமசுவாமி. கொடுங்கால் அப்படிங்கிற இடத்துலேருந்து கமால் பாஷா, நிஷா பேகம். திருக்கோவிலூர்லேருந்து சீமாட்டி ராஜா. இவங்க எல்லாருக்காகவுமே இளங்கோ கிருஷ்ணன் எழுதி, ஏஆர் ரகுமான் இசையமைச்சு, சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து இதோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர்லேருந்து சங்கர் சுசீலா, மேல்பாக்கத்திலிருந்து சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி அப்படிங்கிற இடத்துலருந்து ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசையிலிருந்து நகராஜ், அஸ்வினி, தேஷூர்லேருந்து குமரன், ஆங்கரை அப்படிங்கிற இடத்துலருந்து பைரவி, மதுரவாயிலிருந்து அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, மஞ்சள் நீர்காயல் அப்படிங்கிற இடத்துலருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் அப்படிங்கிற இடத்துலருந்து சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், இவங்க எல்லாருமே கேட்டிருக்கிற பாடல் கோவிந்த் வசந்தா இசையில் விஜயகுமார் அண்ட் நாகராஜி எழுதி சித் ஸ்ரீராம் பிரியங்கா பாடிய பாடல் உரியடி 2-3 படத்திலிருந்து.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
4: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்ற

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் உங்களுக்காக யார் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். உமா புண்ணியக்கோட்டி பூந்தண்டலத்திலிருந்து, ஆசிரியர் நகர்ல இருந்து தமிழினி, இமை தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான் பேட்டையிலிருந்து அருணகிரி கீதா, கண்டிவாக்கத்திலிருந்து கணேசன் அண்ணம்மாள், ஸ்ரீராம் நகர்ல இருந்து சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கத்திலிருந்து தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை தண்டலத்திலிருந்து பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்திபன், ஜெயவேலு, அசினம்மாப்பேட்டையிலிருந்து கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் இதோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ரஃபேல் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
2: ஓகே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 8:56 ஆயிடுச்சு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளையிலிருந்து மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், நன்மங்கலத்திலிருந்து சித்ரா, பாஸ், வெங்கடபதி, ரங்கநாயகு, கதிர்வேல், செய்யாறிலிருந்து முத்துவேல், நாகலட்சுமி, ஆற்காடிலிருந்து வச்சலா, வெள்ளக்கல், நன்மங்கலம் இடத்திலிருந்து அமிர்தம், முருகன், ஆல கிராமத்திலிருந்து தனுஷ், கதிர்வேல், வீரம்பாக்கம், புதூர்லிருந்து சிவகாமி, ராஜா, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து குலசை, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன் அண்ட் தாஷ் நிஷா, இவங்க எல்லாருக்காகவும் நிறைவு பாடல் இதோ. மதன் கார்கி வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் தி இமான் இசையில் டெடி திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 9 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 102.3 விவித் பாரதி தமிழகமல் நேரம் 9 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகமில் நீயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: ஓகே, கலக்கல் அரங்கம் தான் கேட்க போறீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நம்ம நிகழ்ச்சியில வந்து கேம் ஷோ தான் விளையாட போறோம். அது என்ன கேம் அப்படிங்கறத நீங்களா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல, ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விளையாண்டுருப்போம், நிறைய பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரியான ஒரு கேம் தான். என்னங்கிறத விஷயத்துக்கு நேரடியாக போயிடலாமா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, காலையில் அதுவும் திங்கக்கிழமை இப்படியெல்லாம் நம்ம அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பிகிட்ருப்போம், ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது இப்படி இல்லாமல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ரொம்ப அப்படியே டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கே அப்படிங்கள யோசிச்சுட்ருக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் காமெடியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கரணும், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் சம்மந்தமில்லாமல் பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952508533 அல்லது 2838987 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952085 ஆர் 2838987 மொபைலேருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அதுக்குள்ளே நீங்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் புது நேயர்கள் நிறைய பேரை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பண்பலை நிறைய இடங்களில், திருப்பத்தூர் பண்பலை 101.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6, இதிலெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்காகவுமே தான் இந்த நிகழ்ச்சி. என்னடா லைன் பிஸியாக இருக்குதே, நம்மளால் முடியாதோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டினியூஸாக அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்கள் அனைவருக்காகவும் இதோ காத்து கொண்டிருக்கிறது. வைரமுத்து வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் அநேகன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: என்ன
1: கேள்வி கேட்டாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லணும். சாப்பிட்டீங்களா?
0: நினைக்கிறேன்.
1: வணக்கம்.
2: வணக்கம். திருத்தணி தமிழ் என்று

0: ஜெயிச்சாங்க
1: என்னைக்கு
0: தோத்துச்சு?
1: அது கொஞ்சம் கவலையா இருக்குது.
0: என்னது கொஞ்சம்?
1: நாளைக்கு வந்து செவ்வாயம் வந்து எங்க அம்மா கூழ் ஊத்த போறாங்களா ஆடி மாசம்.
0: சரி, ஓகே, சந்தோஷம், நன்றி.
1: நன்றி நன்றி,
0: தேங்க்யூ. ஓகே, வணக்கம்.
2: கார்த்திக் கிருஷ்ணாம்பலம்.
0: எஸ் கார்த்திக் சார், விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: சொல்லுங்க, என்ன வேலை பண்றீங்க?
2: தூக்கவே இல்லை மேடம்.
0: ஏன்?
2: சாயந்தரம் பீச்சு போனேன்.
0: சரி,
3: ஓகே.
0: எனக்கே வந்து இப்போ கேள்வி கேட்குறது என்னங்கிறதே எனக்கு குழம்பிடுச்சு. அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி சொல்கிற மாதிரி, ரைட்டா? இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே, சொல்லுங்கள், உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய வீட்டுக்கு எவ்வளோ தூரம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், எவ்வளோ?
3: என்னது?
0: ஆமா சார், ஆமா சார், ஆமா. கேள்வி
3: ஒரு
0: கேள்வி கேட்டா நீங்க ஒரு பாராகிராஃபே பதில் சொல்றீங்களா, என்ன அர்த்தம்?
4: 20 மேம், இங்கே கிளைமேட்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு மேம். இன்னைக்கு
0: எங்கள் சைடும் நல்லா இருக்கு. ஆஹா, எங்கள் சைடும் நல்லா தான் இருக்கு. நீ இது நைட் மழை பெஞ்சுதா?
4: நேற்று கிரிக்கெட்ல இந்தியா தோத்துது, ஒரு எனக்கு கஷ்டமா இருந்தது. ஸ்பெயின் கிட்ட ஸ்பெயின் வந்து வின் பண்ணதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அர்ஜென்டினா வின் பண்ண நினைச்சேன் நானு.
0: என்ன கஷ்டமா இருக்கு? கஷ்டமா இருக்குன்னா நீங்க யார் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் சிரிக்க கூடாது, பேசணும்.
4: சரி மேம், நான் அர்ஜென்ட்ல வாய் எடுத்துட்டேன், அதனால விட்டுட்டேன் நான்.
0: Thank you so much sir. நன்றி
4: நன்றி மகிஷ், உங்ககிட்ட பேசுறது மகிஷ் மேம்.
0: சந்தோஷம், தொடர்ந்து நம்ம பேசலாம், விளையாடலாம். இந்த மாதிரி என்னடா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திட்டு இருக்கு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ரீட்டா பாடியிருக்காங்க கந்தசாமி திரைப்படத்துல இருந்து.

0: கலகலரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. இது 2.3 விவத் பாரதி தமிழகம். இது கலகலரங்கமா இல்லை சொதப்பலரங்கமா அப்படிங்கிறது நம்ம விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அடுத்த நேயர்கிட்ட பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
1: திருநெல்வேலி ஊர் கணபதிங்க.
0: விளையாடலாமா?
1: ஓகேங்க.
0: எஸ் சார், காலையில் சாப்பிட்டீங்களா?
1: கடலில் பாய் போட்டு நல்லா தூங்கினதுங்க.
0: கடலில் பாய் போட்டு தூங்குறீங்களா?
1: நேற்று நான் ஃப்ளைட்டில் போனேன், ஒரே போர் அடிக்குது.
0: ஃப்ளைட்டில் போனால் ஏன் சார் போர் அடிக்குது?

0: சரி, காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்ப சாப்பிடுறது? தென்னை மரத்துல தேங்காய் தான் காய்க்கும், பின்ன மாங்காயா காய்க்கும். எத்தனை தேங்காய்?
1: பனைமரம் பக்கத்துல ஈச மரம் இருந்துச்சு, அது வேற முடியல. ஈச பனைமரத்துல ஈச மரம்
0: சாவி. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நைட்டு தூங்குனீங்களா இல்லையா? ஏன்
1: நைட்டு பகல்ல ஒன்னும் இல்லைங்க, நான் வேலைக்கு போறேங்க.
0: சரிங்க, கண்டினியூ பண்ணுங்க வேலைக்கு போறது. தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம். நான் மட்டும்தான் சிரிக்கிறேனா இல்லை நீங்களாம் சிரிக்கிறீங்களான்னு தெரில, என்னால் சிரிக்காம கேள்வி கேட்கவே முடியல. எஸ் சார், சாரி, சொல்லுங்க உங்க பேர். ஊர்
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து முகமது இக்பால் அலமாய்கள சகோதரி.
0: எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். விளையாடலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: ஓகே, இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இல்லையா, என்ன பிளான் உங்களுக்கு?
3: சென்னை
0: போறீங்க? எப்பயுமே டிராவல்லே இருக்கீங்களே, என்ன அர்த்தம்?
3: என் பொண்ணு வரேன்னு சொல்லிருக்காங்க மேடம். இன்னைக்கு
0: எங்க வரேன்னு இருக்காங்க?
3: என் பையன் நானும் எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் தான் மேடம், டின்னர்.
0: சரி, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு முடிஞ்சதா?
3: இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரும் இப்போ கோயிலுக்கு கிளம்பின்னு இருக்கோம் மேடம்.
0: ஓகே, சுற்றிட்டே இருங்க, சரிங்களா? என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
4: சர்வேஸ்வரி மேடம், குட் மார்னிங்.
0: எஸ்
4: விளையாட துணிஞ்சு வந்துட்டேன் திருவான்மேரு நேரா ஓகே தேங்க்யூ மேம் விளையாடலாமா விளையாடலாமா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரே மழை வர மாதிரி இருக்கு போங்க எங்க ஏரியால மழை பெய்யுது மேம் உங்க ஏரியால அப்ப மழை ஸ்டார்ட் ஆகலையா நான் இப்ப இட்லி சாப்பிட்டு வந்தேன் அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது என்னை விட பூங்காட்டாட கூடாது நன்றி, வணக்கம். அடுத்த நேரத்தை பேசி நம்ம பாட்டுக்கு போலாம். வணக்கம்
5: மேடம்.
0: எஸ் சார்,
5: புரசி வாக்கம் சௌந்தரராஜன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேசுறோம்.
0: தேங்க்யூ சோ மச். விளையாடலாமா சார்?
5: விளையாடலாம் மேடம்.
0: எத்தனை வருஷமா புரசி வாக்கத்துல இருக்கீங்க?
5: பல முடி அதிகமா இருக்குது, முடி வெட்ட போயிட்டேன் மேடம்.
0: எங்களுக்கு எல்லாம் முடி பயங்கரமா கொட்டுது சார். எப்படி நீங்க முடி அவ்வளவு அதிகமா வச்சிருக்கீங்க?
5: வீட்டுல கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, பெருக்கிற வேலை இருக்குது, துணி மடிக்கிற வேலை இருக்குது.
0: அதெல்லாம் இருக்கட்டும் சார். காலையில சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா?
5: மரத்துல நிறைய மாங்காய் இருக்கு, ஆனா பறிக்க முடியல.
0: மாங்காய் சீசனே முடிஞ்சிருச்சு, உங்க மரத்துல மட்டும் எப்படி?
5: சைக்கிள்ல போயிட்டு இருக்க மேடம், திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டார்.
0: சரி, ஓகே, சந்தோஷம். பார்த்து பத்திரமா போயிட்டுவாங்க. நன்றி, தொடர்ந்து நம்ம பேசுவோம், விளையாடுவோம். உங்களுக்காக அடுத்த பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஏ வி ரமணன், சுஜித்ரா பாடிய பாடல், பா விஜய் வரிகளில் மணி சர்மா இசையில், போக்கிரி திரைப்படத்திலிருந்து.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: Yes, who is it?
4: Don.
5: Don.
6: நம்ம நேயர்கள் கூட விளையாடலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: எஸ் சார், நான் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம போறதும் நீங்க போய் சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. பரவாயில்லையா?
7: தேங்க்யூ
6: சார். விளையாடலாமா?
7: என்ன
6: கேள்வி கேட்டாலும் சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லணும், அவ்வளவுதான்.
7: என்ன
6: வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே சாப்பிடுறீங்களா இல்ல நான் கேட்ட கேள்விக்காக மாத்தி சொல்றீங்களா?
7: நிகழ்ச்சி நடக்குதா?
6: அதெல்லாம் நடந்துட்டு தான் சார் இருக்கு. பட் என்னோட கேள்வி என்னன்னா, காலையில சாப்பிட்டீங்களா?
7: சொல்லுங்க.
6: எனக்குறீங்களா?
8: காட்பாடியில
6: எத்தனை வருஷ காலமா இருக்கீங்க சந்திரசேகர்?
8: ஜூலை மாசம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு.
6: அடுத்து என்ன ஆகஸ்ட் மாசமா?
8: எங்க ஊர்ல மழை பெய்யற மாதிரி இருக்கு மேம்.
6: இங்க கூட தான் மழை பெய்யுது. அங்க வேலூர்ல தானே நீங்க? காட்பாடி வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட், பயங்கர வெயில்னு சொன்னாங்க.
8: டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் இந்த மாதிரி மாடர்ன் கேட்ஜெட்ஸ் வந்ததுல இருந்து மக்கள் வேலை செய்யறது இல்லையா? அவ்வளவா
6: எப்படி நீங்க பண்றத நம்ம மக்களும் கூட எப்படி சொல்லுவீங்க? நீங்க செய்யல.

0: சொல்லுங்க.
1: விவேக் பாரதி 102.3 ரொம்ப டாப் டக்கர்னு சொல்லிக்கிறாங்க.
0: ரைட்டு, இதுக்கு மேலேயும் ஓகே. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. அடுத்து நேர்கிட்ட நம்ம பேசிட்டு பாட்டுக்கு போலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எஸ் மேம் சொல்லுங்கள், யார் இங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: ஓகே, விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: ஓகே, இந்த அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன் அப்படின்னு ஒரு டேக் லைன் வச்சிருக்கீங்கல்ல.
2: நான் இப்போ வந்து எங்க ஊர்ல ஆலங்குளத்துல இருந்து பேசுறேன்.
0: சரி, நீங்க ஆலங்குளத்துல இருந்து பேசுங்க, இல்லைன்னா அச்சங்குடியில இருந்து பேசுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அந்த டேக் லைன் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது?
2: எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குதுமா, இந்த தோட்டத்துல நிக்கிறேனா.
0: பின்ன என்னத்துக்கு எனக்கு கால் பண்ணீங்க?
2: ஜன்னல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன்.
0: சந்தோஷம் மேம். ஏன் ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வேலை குடுத்து பண்றது? அந்த கஞ்சத்தனம் நீங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டா பெயிண்டர்லாம் எதுக்கு இருக்காங்க?
2: இன்னைக்கு காலையிலே ரசம் வச்சு சாப்பிட்டேன், தொண்டை ஒரு மாதிரி இருந்து காலையில ரசம் வச்சு சாப்பிட்டேன்.
0: ஏன் ரொம்ப சண்டை போட்டீங்களா, இல்ல ரொம்ப பேசிட்டீங்களா? ஏன் உங்களுடைய தொண்டைக்கு என்ன ஆகிவிட்டது? உங்களுக்காக நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கணுமா, இந்த மாதிரி சொதப்பலா பேசணுமா, 2952-08-53 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக அனுராதா ஸ்ரீராம், எஸ்பிபி அண்ட் வைரமுத்து வரிகளில் அவங்க பாடியிருக்காங்க, வைரமுத்து எழுதியிருக்கார், பரத்வாஜ் இசையில், ஜெமினி திரைப்படத்திலிருந்து இதோ.

சொல்ல பசி எடுக்கும் காலம் மட்டும் வைப்புக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதறு நாடு ஒன்னாச்சு, உச்சண்டல காயுதடி இச்சு மழை இட்டு உணர்ச்சிகளின் உச்சியில.

0: பாபாவை ஒப்பிடு.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, பைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Hi guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 9:43 ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க கலக்கல அரங்கம் நிகழ்ச்சி 2.3 பாரதி தமிழகம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ்.
1: பண்ணிட்டேன் மேடம்.
0: உங்க பேரு? ஊரு?
1: என்ன
0: அர்த்தம்?
1: வீட்டுல வந்து காலையில ஊருக்கு போயிட்டாங்க, பஸ் ஏற்றி விட்டுட்டு வரலாம்னு சொல்லி போனாக்க பஸ் லேட் ஆகி போச்சு. இப்பதான் நானும் வந்து லைன் கட்சி நான் பேசிட்டு இருக்கேன்.
0: சரி, லைன் கிடைக்கலன்னா என்ன பண்ணிருப்பீங்க?
1: காய்கறி எல்லாம் நம்ம இவ்வளவு விலை ஏறி போச்சு, என்னன்னு தெரியல. கத்திரிக்காய் கேட்டாலும் ரேட் அதிகமாகுது, தக்காளி விலை அதிகமாகி போச்சு.
0: கறி கடைக்கு தானே போறேன் நீங்க, அப்புறம் எப்படி காய்கறி கடைக்கு?
1: நேற்று நைட்டே நான் வந்து அங்க போய் சொல்லிட்டேன், வர மாட்டேன்னு சொல்லி.
0: ஓகே, ஒரு
1: இன்னைக்கு காலையில வந்து அப்படின்னாரு.
0: சரி, நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, ரொம்ப நன்றி. சந்தோஷம். சொல்லுங்க, காலையில என்ன
2: சாப்பிட்டீங்க?
0: என்ன வேலை சார் உங்களுக்கு? அவ்வளவு ரொம்ப வர்க் இருந்ததா சண்டே?
2: ரொம்ப
0: யோசிக்காதீங்க, யோசிச்சு யோசிச்சு சொன்னீங்கன்னா பிரேக் ஆயிடும். தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம்.
3: வணக்கம். மதுரை நேலூர் பக்கம் கோட்டமத்தம்பட்டியில இருந்து ராதாகிருஷ்ணன்.
0: எஸ் சார், நான் வால்யூம் எல்லாம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு உங்க ரேடியோவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா?
3: ரேடியோவே போடலையே, நான் செல்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.

0: சந்தோஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுரையில இருந்து
1: ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன்,
0: எஸ் சார், விளையாடலாமா?
1: நீங்க சொல்றதுலாம் ஆப்போசிட்டா பதில் சொல்லணும்.
0: நீங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, பட் நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் மட்டும் வேணாம்.
1: ஓகே.
0: மதுரையில வந்து மல்லி ஃபேமஸ், நிறைய சாப்பாடு ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க, வேற என்னெல்லாம் ஃபேமஸ்?
1: எஃப்எம் கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும்.
0: அது ஓகே சார், எஃப்எம் கேட்கறது பிடிக்கும், பட் எந்த மாதிரி நிகழ்ச்சி கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும்?
1: எஃப்எம் கேட்கறதுக்கு பதிலாக புஸ்தகம் படிப்பேன்.
0: சரி, புஸ்தகம் படிக்கிறீங்க, என்ன மாதிரியான புத்தகங்கள் படிப்பீங்க?
1: மதுரைக்கு போகலாம் இருக்கேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. அடுத்து நேற்று பேசி பாட்டுக்கு போகலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். எம்டி ரேஷன், எஸ் நகர் அம்பத்தூர். நலமா மேடம்?
0: சந்தோஷம் சார், விளையாடலாமா?
2: போலாம் மேடம்.
0: எனக்கே நிறைய கேள்வி இருக்கு உங்ககிட்ட. இவ்வளவு குடுகுடுன்னு வேக வேகமா அவசர அவசரமா பேசுறீங்களே, என்ன காரணம்? என்ன அர்த்தம் அது? முடிஞ்சு போச்சே சார், தேங்க்யூ. ஆமா, தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப் நினைச்சு நான் வேகமா டைரக்டா க்வெஸ்சனுக்கே போட்டா நீங்க எனக்கு என்ன சொல்றது, டைரக்ட் நீங்க நேரடியா பதில் சொன்னதுனால அப்படியே நம்ம முடிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கார்கே வரிகளில் ஹரிஜராஜ், இசையில் நண்பன் திரைப்படத்துல இருந்து. இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டும் 9:54 ஆயிடுச்சு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணிய வேலை கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ நிகழ்ச்சி நிறைவா எல்லா நேர்களுமே ரொம்ப நன்றி. செம்மையாக விளையாண்டீங்க. என்னை விட நீங்கள் தான் பயங்கர ஆக்டிவாக என்ன கேள்வி கேட்டாலும் பக்காவாக நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் நம்ம நேயர்கள் நமக்காக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் எங்கேருந்து அப்படிங்கிறத பேரை மட்டும் படிச்சிடறேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய கருத்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜி முத்துலக்ஷ்மி, பர்வத வர்த்தினி, ராஜமாணிக்கம் கோபி, வீர ராகவன், மாதவரம், மேலப்பேடு தயாளன், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராய குறிச்சியிலிருந்து கதீர் மீரான், சகீப் ஞானபிகார், ரஞ்சன், ஆசை தம்பி வெங்கடராமன், ஓகே, தஞ்சாவூர்லேருந்து சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்பிரமணியன், கலில் அகமத், அதுக்கப்புறம் மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகரம், செல்வக்குமார், எம்ஜி கேஎம் கார்டன்லேருந்து, பொன்னியம்மன்மேடு வண்ண கணேசன், அப்பு, ஐனாவரம் டெய்லர், மதுரை சு சண்முகசுந்தரம், போரூர் பொன்ராஜ், வைத்தியநாதன், அம்மாப்பேட்டையிலேருந்து சூலே ராஜி மனோகரன், தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக இதோ வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அழைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து. உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் 12 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 10 மணி. நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோண பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம இப்ப கேட்கலாம்

0: கேளிக்கை என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். சுவாரஸ்யமான கேள்விகள், அதற்கு நேர்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள் அதை விட சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும். எப்படி இவ்வளவு கம்மி நேரத்துல அவங்க யோசிச்சு சொல்றாங்க, இவ்வளவு ஷார்ட் டைம்ல அவங்களால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு நம்மளே வியக்க வைக்கக்கூடிய பதில்களா இருக்கும் நேர்களுடையது. இந்த மாதிரி போகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நேர்கள் எப்படி பங்கு பெறணும், தொலைபேசி வழியாக தான் அவங்களுடைய பதில்களை சொல்லணும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு. 2952 0853 2952 0853 இது ஒரு எண். 2838 9871 இது மற்றொரு எண். 044 முன் இணைப்பு எண். வரக்கூடிய நேயர்கள்லாம் இந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா சில பேர் வந்து நம்மளால கேட்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால பொறுமையாக நம்மளும் சொன்னோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். நம்ம ஃபேஸ்புக்கில் கூட அந்த போஸ்டர்லையும் அந்த நம்பர்ஸ் இருக்குது, நல்லா லெஜிபிளாகவும் வச்சுருக்கோம். நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடங்கிடலாம், அப்புறமா நம்ம பாடல்கள்லாம் கேட்கலாம். பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் நீத்து பாகம் குடிக்கவா அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு இணையான எழுத்து வடிவ வாக்கியமோ இல்லை சொல்லோ எது அப்படின்றதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறேன், அதை நீங்கள் சொல்லணும். நீத்து பாகம் குடிக்கவா என்ற பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன? சோற்று கஞ்சி குடிக்கவா, சோள கஞ்சி குடிக்கவா, மேல் கஞ்சி குடிக்கவா? இதுக்கான பதிலோட வராங்க நம்மளோட நேயர்களும். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். திருத்தங்குடி கோபுரத்தனம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
1: திருத்தன் கோபுரத்தனம்.
0: ஓகே சார், நீங்க நான் சொன்னது கவனிச்சிங்களா?
1: அதாவது நீர்மோருக்கு தான் சொல்லுவாங்க, நீர்மோர் பானகர்கள் அதுக்கு சொல்லுவாங்க மேடம்.
0: அதுல நான் என்ன சொன்னேன், இந்த மூணு ஆப்ஷன்ல எதுன்னு கேக்குறேன்.
1: நீர்மோர்
0: சோற்று கஞ்சி குடிக்கவா சொல்லணுமா? சரிங்க சரிங்க சார். ஓகே ஓகே, அதாவது அந்த அந்த அந்த மாதிரியான பொருட்களுக்கு சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: கார்த்திக் கிருஷ்ணம்.
0: சொல்லுங்க சார்.
2: சோற்று
0: கஞ்சி குடிக்கவான்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. சரிங்க சார், யாராவது சொல்றாங்களா நம்ம கேட்கலாம். ஓகேங்களா?
2: நன்றி.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: உங்க பெயர்?
3: ஹலோ, நான் குடங்கியூர்ல இருந்து தேவிகா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: சோத்து கஞ்சி குடிக்கவாதான்
0: நீங்களும் நினைக்கிறீங்க? ஓகே ஓகே, சரிங்கம்மா. இன்னும் யாராவது சரியா சொல்றாங்களா கேக்கலாம், இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
0: உங்க பெயர்மா?
4: சத்யா சேஷாச்சலம், மேடவாக்கம்ங்க.
0: ஓகே,
4: அத சோற்று கஞ்சி தாங்க.
0: அதான் நீங்களும் சொல்றீங்க.
4: ஆமாங்க, அதுதான்
0: சோற்று கஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடுற மாதிரி வரும். மேல் கஞ்சி குடிக்கவா, அதான் நீத்து பாகம், அதை நீர்த்துட்டு அத அந்த தண்ணியை மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நீர்த்த பாகம்னும் போது மேல் கஞ்சி.

0: குடிக்கவான்றது தான் அது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: ஸோ நீத்து பாகம் குடிக்கவா அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எழுத்து வடிவில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா மேல் கஞ்சி குடிக்கவாங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் விவத் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்க மேல் கஞ்சி குடிக்கவான்ற பதிலி நம்ம சொல்லிட்டோம். சரி பங்கு பெற்றதுக்கு நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
2: வணக்கம்.
0: உங்க பெயர்?
2: சரிங்க
0: மேடம், அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இதுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. சோத்து கஞ்சி இல்ல, அது வந்து மேல் கஞ்சி. இந்த மாதிரி சோற்று கஞ்சினா சோற்றையும் பிசைஞ்சு அப்படி சாப்பிடுற மாதிரி, இந்த நீத்து பாகம் சொல்றது அதோட மேல மட்டும் அப்படியே செட்டில் ஆயிட்டு வரும் பாத்தீங்களா தண்ணி, அது மேல் கஞ்சி. சரி சரி, அடுத்த க்வெஸ்சனா சதுப்பு நிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நிலத்துல மூணு விதமான நீர் இணைகின்றன சேருது, அது
2: என்னென்ன?
0: ஆப்ஷன் இல்ல, இது வந்து என்னென்ன நீர் சேருதுன்னு நீங்க தான் சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் தான் ஆப்ஷன்.
2: மூணு விதமான
0: நீர்கள் வந்து அங்க சேருது. ஆமா, நீர் இணைகின்றன. இப்போ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீர் இருக்கு அங்க சேருது அப்படின்னாலே நம்மளுக்கே சிலது தெரியும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. சரிங்கம்மா, தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆனா உங்களுக்கு தெரியும் அது டக்கு நம்மளுக்கு இப்ப வரல, அவ்வளவுதான். ஓகே நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சார்?
3: அருணாச்சலம் கோருக்குப்பட்டி.
0: சரிங்க சார்.
3: ஆறு கடல்.
0: ஆறு கடல் அந்த மாதிரி சொல்றதை விட நீங்க நீர் அப்படின்னும் போது நீரோடைய ஆதாரங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா. ஓகே, ஆறு கடல் கூட ஒரு ஆதாரங்கள் தான், அதையும் தாண்டி
3: ஊற்று ஏதாவது இருக்கும்.
0: ஊற்று அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்? ஊற்று நீர் தான், ஆனா வந்து அது மேலேயே அப்படி ஊற்று வரணும் இல்லீங்களா, ஊற்று நீர்னா. சரி, யாராவது இன்னும் சொல்றாங்களா பாக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சார்?
4: என்னன்னு
0: தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
4: நன்றி நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார் நீங்க லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணல?
5: ஆமா மேம்.
0: ஓகே சொல்லுங்க சார்.
5: மேம் இந்த சால்ட் வாட்டர் அப்படினு சொல்றாங்க இல்லையா, ஆல்கலைன் வாட்டர், அது என்ன?
0: அதா உவர் நீர்னு சொல்லிருக்காங்க இல்லனா. நான் வந்து அந்த மாதிரி டேஸ்ட் வைஸே கேக்கல, இப்ப மழை நீர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி மழை நீர் அங்க சேரும்.
5: அப்புறம் மழை நீர் அப்படிங்கறது இன்னொன்னு வந்து ஏதாவது க்ளூ கொடுங்க மேம், நான் கண்டுபிடிக்கிறேன்.
0: அதான் அந்த டைப், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லா இடத்துலயுமே நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
5: எல்லா இடத்துலயும் இருக்கிற நீரா?
0: ஒரு இடம் இருந்தா, ஒரு நிலம்னு இருந்தா அங்க நீர் இருக்கும்ல. இதுக்கு நிலத்தடி நீர். ஆமா, நிலத்தடி நீரும் இருக்கும், மழை நீரும் இருக்கும், இன்னும் ஒரு நீர் இருக்கு. நிலத்தடி நீர், மழை நீர், மேற்புறம் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டர், இது வந்து ஆறு, ஏரி, கடல் அது போன்றில இருந்து அந்த பகுதியில வந்து சேரக்கூடிய நீர். அதனால அந்த ஆறு கடல் அப்படின்னு சொன்னதும் வந்து ஒரு ஆதாரத்துல ஒரு விதம் தான் வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லணும், மேற்புற நீர்னு சொல்லணும். இந்த மூணு விதமான நீர் வந்து இணைகின்றது சதுப்பு நிலத்தில். சரி ஓகே, நம்ம ரெண்டு க்வெஸ்சன் பார்த்தோம், நல்லாவும் எல்லாரும் பதில் சொன்னாங்க. நம்மளுடைய பாடல் கேட்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம போயிடலாம்.

எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தா என்ற படத்திலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கக்கூடிய பாடல், பழனி பாரதி எழுதிய பாடலுக்கு இசை தேவா.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து நலமையை அதை முன்னாடி கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து அவங்களையும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. மேலப்பேடு தாயலன் அவருமே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியில் நான் கேட்டுட்ருக்கேன்னு. மேல் கஞ்சி குடிக்கவான்னு சிவளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி ஏ ஹரிஹரன் அவங்க வந்து பேச்சு வழக்கில் அப்படின்னு சொல்லும்பொழுது நீத்து கஞ்சி குடிக்கவான்னா பேச்சு வழக்கில் பழைய கஞ்சி குடிக்கவா அப்படின்னு சொல்கிற பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மன்னர் அடுத்த கேள்விக்கான பதிலையும் வந்து கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. பரிசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருமே அதே மாதிரி தான். காலை வணக்கம் சகோதரி வினாவிடை நிகழ்ச்சி, விளக்கம் அறிவது மகிழ்ச்சி, விரைவில் பதிலில் நிகழ்ச்சி, விவரம் தொகுப்பில் தரும் மலர்ச்சி, பண்பலை பகிர்வது பெரும் வளர்ச்சி, பேஸ்புக் வீரராகவன், மாதாவரம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. பதிவிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி, இவருக்குமே நன்றி. உப்பு நீர், நன்னீர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாபு முள்ளக்காடு. ஏ ஹரிஹரன் அவருமே வந்து நீர் இணைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஊர் நீர் மற்றும் வந்து உப்பு நீர் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களும் பதிவிட்டு இருக்காங்க. அப்பு ஐனாவரம் அங்கிருந்து அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. மழை நீர், அருவி நீர் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பதிவிட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் வந்து மழை நீர், நிலத்தடி நீர் அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடல்மட்ட ஆசீர்வாதம் அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ் அவருமே வந்து தற்போது இப்போ எல்லா நேர்களும் வரணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இன்னுமே கூட எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இல்லையா, நம்ம 101.6 அதெல்லாம் நம்ம சொல்றோம், அந்த நேர்கள் எல்லாமும் வரணும் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சிவன், அருண், பாபு முள்ளக்காடு, ஏழு கிணறு தேவா, ஜெயகிருஷ்ணன் எல்லோருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. வரவங்களே வரதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு ஜெயகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. சத்யநாராயண் எஸ் அவருமே அதே தான் சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு பேசுகிறவங்க இந்த 10 மணி ப்ரோக்ராம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி மேலைப்பெடுதாயனும் ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. சரி, நம்ம இப்போ கேள்வி வந்து கேட்கலாம். அடுத்த கேள்விகள் என்ன அப்படின்னாக்கா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இரு மலை தொடர்களும் சந்திக்கக்கூடிய இடம், மலை பேர் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீலகிரி மலை அப்படின்னு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மிக உயரமான சிகரம் என்னது, அதன் பேர் என்ன? விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சார்? சரிங்க சார், நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரம் பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன்.
1: எவரெஸ்ட்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை. சரி, ஓகே, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி. ஹிமாலயன் தான் எவரெஸ்ட் நம்மளுக்கு. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: உங்க பேர்?
2: என் பெயர் அன்புக்கரசி ஜெயலங்க.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
2: இது தொட்டப்பட்டா சீக்கிரம்?
0: தொட்டப்பட்டா வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம தமிழகத்துல இருக்கிறதுல தமிழ்நாட்டுல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையுடைய உயரமான சிகரம் சொன்னா தொட்டப்பட்டா சொல்லலாம். ஜென்ரலாவே மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஹையஸ்ட் பீக் அப்படின்னா அது வேற. ஆனா நீங்க சொன்னது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேதான். நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்?
3: கும்பகோணம் சேஷாத்ரி.
0: சரிங்க சார்.
3: மேற்கு தொடர்ச்சி மலையிலே மிக உயர்ந்த சிகரம்னா தொட்டப்பட்டா மேடம்?
0: தொட்டப்பட்டா தான் நீங்களும் நினைக்கிறீங்க. சரிங்க சார், ஓகே.
3: இன்னும்
0: கரெக்டா சொல்றாங்களா கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
3: நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: காலை வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்?
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், சொல்லுங்க.
4: ஆனைமலை மேடம்.
0: ஆனைமுடி அதுதான் வந்து கரெக்டா ரொம்ப ஹையஸ்ட் பீக்னா அதுதான் சொல்லணும். வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றி.
0: அதுக்கு அடுத்ததா தான் நம்ம

வந்து வேற ஒரு இடத்தையும் பார்த்துட்டு அப்புறமா தான் தொட்டப்பட்டாவும் வரும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அங்கிருந்து காந்திமதி அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. ஆனைமுடி அப்படிங்கிற அந்த பதில மீரா வெங்கட்ராமன், டூலி ரீஜா மனோகர், வீர ராகவன் இவங்கெல்லாமும் வந்து பதிவிட்டிருக்காங்க. முத்துமாரியும் கூட ஏ ஹரிஹரன் தொட்டப்பட்டா அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சிருக்காரு. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒளிபரப்பாக இருக்கிறது? உன்னுடன் என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடலை உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை தேவா.

0: நேரம் 10:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில்? நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் பங்கேற்று நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, உயிர் காக்கும் உலோகம் அப்படின்னு எந்த உலோகத்தை நம்ம சொல்லுவோம்? விவத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சார்?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம்.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா? உயிர் காக்கும் உலோகம்.
1: உயிர் காக்கும் உலோகம் ரேடியம்.
0: ரேடியம், சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: இந்த ஒரு நல்ல இசையை அவருக்கு நம்ம வந்து அப்ளாஸா கொடுக்கலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தமிழர்களின் இசையின் சிறப்பை கூறும் காப்பியம், தமிழ் காப்பியம், ஓகேங்களா? அது என்னன்னு நீங்க சொல்லணும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,

0: நம்ம கேட்டிருந்த கேள்வி, தமிழர்களின் இசையின் சிறப்பை பற்றி கூறும் காப்பியம், தமிழ் காப்பியம் எது? விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சார்?
1: என் பேர் தாம்பரம் தான.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்றீங்களா?
1: சிலப்பதிகாரம்.
0: சிலப்பதிகாரம், ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. வந்தவங்க எல்லாம் சூப்பரா சொல்லும் போது ஏற்படுற மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. இப்ப நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவின் முதல் ராம்சார் தளம் என்று அறியப்பட்ட இடம், அதாவது மாநிலம் சொன்னா கூட ஓகேதான், இடம் வந்து அவ்வளவு கரெக்டா நம்மளுக்கு சொல்லத்துக்கு வரல அப்படின்னா கூட, இந்த மாநிலத்துல இருக்கக்கூடியதுதான் அந்த முதல் ராம்சார் தளம் அப்படின்னு சொன்னா கூட ஓகேதான். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். கேக்குதா உங்களுக்கு? பேசுங்க, நீங்க லைன்ல இருக்கீங்க.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சார்?
2: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார்,
2: சொல்லுங்க மேடம்.
0: இந்தியாவின் முதல் ராம்சார் தளம் எது என்று கேட்டேன். ராம்சார் தளமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற இடம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. சரி, யாராவது சொல்றாங்களா, கேட்கலாங்களா?
2: டெல்லி மாநிலம்.
0: டெல்லி நீங்க நினைக்கிறீங்க, சரி ஓகேங்க சார். வேற யாராவது சொல்றாங்களா, கேட்கலாம், நன்றி.
2: சரி மேடம், சரி.

0: பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார்.
1: வீரராகவன் ஃப்ரம் மாதவரம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: மணிப்பூர் ஐ மேபி.
0: மணிப்பூர் மேபின்றீங்க. இல்லைங்க சார், வேற யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சார்?
2: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புலத்துல இருந்து பாக்யராஜ்.
0: சரிங்க சார்.
2: ஒடிசா.
0: ஒடிசா, ஓகேங்களா? சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஒடிசால எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லலாம், இல்லைனா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான். ஒடிசா கூடவே இன்னொரு மாநிலமும் வந்து அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். ராஜஸ்தான், சூப்பரா சொன்னீங்க, இதுவும் கரெக்ட்
3: தான். ஒடிசா,
0: செலிகா, கரெக்ட்.
3: ராஜஸ்தான் வந்து
0: கியோலாடியோ.
3: வாழ்த்துக்கள்.
0: அதாவது நம்ம பங்கேற்கணும், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம், இல்லைங்களா? ஏன்னா நம்ம இங்கே ஒன்று நம்ம எக்ஸாமோ எதோ என்ட்ரன்ஸ் எதுவுமே கண்டெக்ட் பண்ணல, எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம ப்ரோக்ராம். ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்தவங்களே வரக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் பதிவும் மீட்டிருக்காங்க. எல்லாருக்குமான ஒரு அறிவுரையாக தான் இந்த ஒரு பிரமோவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அங்கேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க காந்திமதி. ஓகேங்களா, அவங்க எல்லாரோடையும் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம முன்னாடி சொன்னதா, மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி அப்படின்னு மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகர், வீரராகவன், முத்துமாரி எல்லாருமே பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். முருகேசன் கதிரேசன் அவங்களுமே கூட இந்த மாதிரி ஒரு பதிலாக பதிவிட்டிருக்காங்க. காந்திமதியும் அதே மாதிரி தான். ஏ ஹரிஹரன் அவருமே கரெக்டாக சொல்லியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரோட பதிலுக்கும் வாழ்த்துக்கள். முத்துக்குமரன் வில்லிவாக்கம் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இன்று வந்து சர்வதேச நிலவு தினம் இல்லையா, அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கேட்டு கேள்விக்கான பதிலையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல். காலை வந்த கதிரொளி குறைவு, சோலை வனம் பாடல் நிறைவு, நாளை நகர்வது பண்பலை அதிர்வு, வேலை மகிழ்ச்சி தொகுப்பில் மலர்வு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலேருந்து. ஹேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே ரேடியம் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், முத்துமாரி எல்லோருக்குமே வந்து நன்றி நம்ம சொல்லிக்கலாம். முத்துமாரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக ரேடியம் அப்படின்றத கரெக்ட். சூளை ரீஜா மனோகர் அவருமே வந்து திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்குது, தேன மதமாக இருக்குது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம்ன்றதையும் பதிவிட்டிருக்காங்க. ஹேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், முத்துமாரி, வித்யா, ரவிசங்கர் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருக்குமே நன்றி. எல்லோருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். என் கேள்விக்கு என்ன பதில் சிறப்பாக இருக்குது அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கண்ணன் வி மேட்டுப்பட்டியிலேருந்து பகிர்ந்திருக்காங்க. முத்துமாரியும் ஒடிஷான்னு சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பொரிசைவாக்கம் சவுந்தரராஜன், சூளை ரீஜா மனோகர், பட்டாளம் அப்துல் ஜலீல் எல்லோரும் கரெக்டான ஒரு ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏழு கிணறு அபு தாஹிர் அவர் வந்து மலர்களால் நம்மளை வரவேற்றிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல், பத்மா சவுந்தரராஜன், மேலப்பெடுதா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி.

இப்போ நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஹரிஹரன் அண்ட் சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல். இது வந்து சொல்லாமலே என்ற படத்துலேருந்தான் பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. அறிவு மதி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை பாபி.

நேர்லி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இணைந்திருப்பது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். நேரம் 10:40.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிறது, கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை மீட்டெடுக்கிறதுக்கும் ஆதரவளிப்பதற்காகவும் இந்தியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை தொகுதிகள் நிறுவப்பட உள்ளன. 3D printed artificial reef modules, ஓகேங்களா, இதை வந்து நிறுவறதுக்காக இருக்காங்க. இது எந்த யோஜனா கீழே இந்த ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தெரிஞ்சவங்க வந்து சொல்லலாம். கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை மீட்டெடுப்பதற்கு ஆதரவளிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு வகையில் இந்தியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை தொகுதிகள் நிறுவப்பட உள்ளன. இது எந்த யோஜனாவின் கீழ் இந்த ஒரு செயல்பாடு இருக்கு? இது நிறுவப்பட இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார். உங்க பெயர்?
1: பிரசை கோபி.
0: சரிங்க சார்,
1: சொல்லுமா.
0: கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை மீட்டெடுப்பதற்கு ஆதரவளிக்கவும் வகையில இந்தியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை தொகுதிகள் நிறுவப்பட உள்ளன. இது வந்து விஷயம். இது எந்த யோஜனாவின் கீழே இதை வந்து நிறுவுறாங்க இல்ல செயல்படுறாங்க? ஒரு தலைப்பின் கீழ ஒருத்தங்க தானே செய்வாங்க அந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி
2: கேக்குறேன்.
0: சரி, ஓகே, சொல்றாங்க கேக்கலாம்.
2: கடல்சார் உயிரினங்களை பாதுகாப்புங்களா?
0: பாதுகாப்பு அதான். ஆனா வந்து யாருன்னு
2: கடல்சார் உயிரினங்கள் இவங்க
0: அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சரிங்க சார், யாரும் சொல்றாங்களா கேக்கலாம், இல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, நன்றி
2: மேடம். நன்றி மேடம்.
0: விவித் பாரதி தமிழ் சார்.
3: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: பிரதான் மந்திரி மத்தியசியா சம்பதா யோஜனா.
0: சம்பதா யோஜனா, ஓகே, அதான் கரெக்ட். அவங்க தான் வந்து இதை நிறுவனத்துக்காக இருக்கிறாங்க இல்லையா, அந்த யோஜனா கீழ தான். வாழ்த்துக்கள் மேடம், நன்றி.
3: அதுலதான் ராமநாதபுரம் கடற்கரை.
0: ஆமா, எங்க அப்படின்னும் பொழுது அந்த இடம்லாம் இல்ல, தமிழ்நாட்டுலதான் ராமநாதபுரம் கடற்கரை ஓரங்க, அங்கதான் வந்து நிறுவனத்துக்காக இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம், நன்றி.
3: நன்றிங்க மேடம்.
0: ஸோ இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு இந்த யோஜனாவுடைய இரண்டாம் கட்டத்தின் கீழே தான் இதை செயல்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்முயற்சியும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் தான் இவங்களும் நிறுவனத்துக்காக இருக்காங்க, அதுவும் ராமநாதபுரம் கடற்கரை, அதற்கும் அப்பால வந்து இது வந்து செயல்படுறதுக்காக இருக்கு இந்த ஒரு முன்னோட்டமான ஒரு திட்டம். முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் வந்து அவங்களும் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பெருமையான விஷயம்தான்.

நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். விஐபி அப்படின்ற படத்துலேருந்து தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. மனு, உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சினி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க இந்த பாடலை. பாடலுக்கு இசை ரஞ்சித் பரோட்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போரூர் பொன்ராஜ் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு போஸ்ட் போட்டு நம்மளை வாழ்த்திருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களுமே கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க சொல்லாதே சொல்லாதே பாடல் ரசித்து மகிழ்ந்த பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒலித்த கீதங்கள் அமிர்தம், அளித்த ராகங்கள் அமுதம், பகிர்ந்த பண்பலை நவரசம், அதிர்ந்த காலை நேர பரவசம். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து பதிவிட்டிருக்காங்க. பதிவிட்டவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள், நன்றி. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ் அவருமே வந்து சொல்லாமலை பாடல் சிவிக்கு இனிமை சேர்த்தது தொடரும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் நம்மளுடைய ஃபேஸ்புக் கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அப்புறம் வந்து மதுரை ஷோ சண்முக சுந்தரம் எல்லோருமே வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை பதிவிடுறதுக்கான முயற்சியில் இருந்திருக்காங்க. மேலப்பேடு தயலன் அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நடராஜன் சுப்பையா, சூளே ரீஜா மனோகர், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், வீர ராகவன், பிரதான் மந்தி மத்ஸ்ய அதான் நம்ம அந்த ஒரு யோஜனா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மத்ஸ்யனம் என்பது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அவங்க வந்து இந்த யோஜனா மூலமாக நன்மைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டெடுக்கிறதுக்காக கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடங்களுக்கு மீட்டெடுக்கணும், ஆதரவளிக்கணும், அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்த மத்ஸ்ய அப்படிங்கிற பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் அந்த யோஜனா வந்து ரொம்ப நல்ல ஒரு செயல்பாடுகளை தந்துட்டுருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களுமே வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. கூடவே அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து இப்போ ஒழிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ஒழிச்ச அந்த பாடலை வாழ்த்திருக்காங்க. முயற்சி செஞ்ச எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பதிவிட்டவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் நேருக்கு நேர் என்ற படத்தை

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம நல்ல நல்ல பாடல்கள் கேட்டோம், நல்ல கேள்விகள், அதற்கான பதில்கள் நேயர்கள்லாம் டாண்டான்னு சொன்னது ரொம்பவே மகிழ்ச்சி அளித்தது. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இதயத்தின் அடி ஆழத்தில் புதைந்திருக்கும் நினைவுகளை ஒரு நொடியில் மீட்டெடுக்கும் மாயவித்தை கற்ற பாடல்கள், அவ்வண்ணமே நாம் மகிழும் வண்ணம் தரும் நிகழ்ச்சி இது. நேரில் நாம் கேட்கலாம்.
2: என்றும் இனியவை

நிகழ்ச்சியில் இப்போ ஒலிக்கிருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்கவிருக்கிறோம். கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலின் படம் அன்னை இல்லம்.

தத்துவமாக தரமாக ஒழித்த அந்த பாடல் வந்து அரசிலம் குமரி என்ற படத்தின் நம்ம கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒழித்த அந்த பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாக்கியலட்சுமி என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். பி சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

ஆண்டாண்டா எண்ணற்றவற்றை எடுத்து சொல்லிட எண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம், நாம் நினைப்பதை எல்லாம் பாடல்கள் சில நொடிகளிலே சொல்லிவிடுகிறது. அப்படிப்பட்ட பாடல்களின் இசைச்சரம்தான் இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சி. நாம் இணைந்திருக்கிறோம் 102.3 விவத்பாதி தமிழ் பண்பலையுடன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலின் படம் நிச்சய தாம்பூலம். கேட்கலாம் நேர்களே அந்த பாடலை.

இறந்தது அனைத்தும் ஒருங்கே ஓரிடத்தில் இருந்திட அதிலேயே நிறைந்திடும் வாழ்வும். மனமயக்க ஒழிக்க வந்த அந்த பாடல் பாவமன்னிப்பு என்ற படத்திலிருந்து நாம் கேட்டோம். பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசித்தோம்.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
0: நல்லா புரிஞ்சு.

0: இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
1: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான்
2: பாதுகாப்பான
3: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். 11:30
5: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, வருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: சரி,
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். பாதகாணிக்கை என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ், ஜே பி சந்திரபாபு, பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

காற்றில் கலந்த ஸ்வரங்கள், அவற்றை கேட்டாலே காலம் கூட உறைந்துவிட்ட ஒரு உணர்வு. அப்பாடல் நம் வாழ்வில் வந்து போன காலத்திற்கே நாம் சென்றதால் அப்படி. இது போன்ற பாடல்கள் எல்லாம் நாம் கேட்டுட்டிருக்கிறோம் நம்மளுடைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில். இதயம் தொட்ட பாடல்களின் இசை கோர்வை இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். அதற்கு முன்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாதை தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். நம்ம இப்ப கேட்கக்கூடிய பாடல் போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடல் தான். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

பதம் ராஜேஸ்வரி அவங்களுமே தான் இன்றும் இணைவே நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுளை ரிஜா மனோகர் அவரும் வந்து காலையிலேருந்து கேட்டுட்ருக்கோம், இந்த நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அன்னை இல்லம் பட பாடல் சூப்பர்னு மீரா வெங்கட்ராமன் அவங்க வாழ்த்திருக்காங்க. சூளை ரிஜா மனோகர் அவருமே வந்து 8216 வயது ஆரம்ப பாடலே அவரை வந்து வருடி சென்ற பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பின் அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லி அன்னை இல்லம் படப்பாடல் தேர்வு அதை வந்து தொடர்ந்து காவிய பாடல்களை கேட்கும் அதுக்காக நாங்கள் இணைந்திருக்கிறோம். விபத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் நாங்கள் தேனி சின்னமலை சிலமலை அங்கேருந்து நாங்கள் கேட்டுட்டுருக்கிறோம். பிச்சுமணி புஷ்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விசி பிச்சுமணி அவர்கள் மேலப்பேடு தயலன் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டையார் பாடலும் அசத்தல்னு மீரா வெங்கட்ராமன் பதிவிட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் ஒழித்த பாடல்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி இங்கே எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு வாழ்த்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே வந்து சின்ன பையில அந்த பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பையில பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சூளை ரிஜா மனோகரும் சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் வந்து அந்த செய்தி கீழடா அந்த பாடல் வந்து பட்டுக்கோட்டையார் பாடல் அந்த பகுத்தறிவு பாடல் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்திற்கு பெருமை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடலும் கூட கேட்டு மயக்கம் அடைந்தேன் தோழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் கண்ணன் மேட்டுப்பட்டி அவருமே வந்து ஒழித்த பாடல்கள் எல்லாம் 16 வயது அந்த பாடல் அதுக்கப்புறம் இனிமையா இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க எல்லா பாடலுமே. முரளிதரன் விழுப்புரம் புரசைவக்கம் சௌந்தரராஜன் எல்லாருமே வந்து பாடல்லாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இனிமைன்னு பாராட்டியிருக்காங்க. மதிய மகிழ்ச்சி வணக்கம் என்றும் இனியவை எல்லாம் நிகழ்பவை அது வந்து மகிழ்பவையும் கூட 8-2 வயதிலே காதல் ரசம் கண்டேன் சின்ன பயிலே செய்தி சொல்ல தத்துவ ரசம் கேட்டேன் மாலை பொழுதிலே பாடல் மயக்கும் விதம் சுவைத்தேன் பண்பலை என்றும் நேயர்களுக்கு வானலை தந்த தேன் சுவை அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக் வீரராகவர். பாக்கியலட்சுமி பட பாடல் வந்து இதமாக இருந்ததுன்னு புரசைவக்கம் சௌந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. தேனினும் இனிய காவிய பாடல்கள் என்றும் இனியவை காட்டுப்பாக்கத்திலிருந்து ஆண்டனி ராஜ் இப்படி வாழ்த்திருக்காங்க. இந்த மாதிரி பாடல்களை தொகுத்தவங்க அடையப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கலீல் அகமது எல்லோருமே நிகழ்ச்சி அருமை சூப்பர் பாராட்டுக்கள்னு வாழ்த்திருக்காங்க. இந்த பாடல் எல்லாம் தொகுத்திருக்கவங்கள முரளிதரன் விழுப்புரம் பாவாடை தாவணி பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. டிசி டி ராமச்சந்திரன் காஞ்சிபுரம் ராணி ஆர் ஆனந்தன் இவங்களாமும் நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க. அருமையா ஒலிக்க செய்து கொண்டிருக்கும் விபத் பாரதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி அங்கிருந்து ஹரிராம் என்றும் இனியவை பாவாடை தாவணியிலே காற்றிய காற்றில் ஒலியாக சுமந்து வரும் விபத் பாரதி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஏழுகிணர் தேவா அவருமே நிகழ்ச்சியில இணைந்திருக்கேன்னு சொல்றாரு. சரவணர் ராமலிங்கமே அதே மாதிரிதான். கேம் கார்டன் எம்ஜி சுரகுமார் வாவாட தானில் அந்த பாடலை வந்து வாழ்த்திருக்காங்க. இந்த பாடலை வந்து அவர் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாராம் இன்னும் கேட்பது பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலங்களிலே அவர் வசந்தம் பாடலை வந்து முரளிதரன் விழுப்புரம் வாழ்த்திருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே வந்து வாழ நினைத்தால் வாழலாம் அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப இனிமையான ஒரு பாடலாக இருந்தது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஊட்டிய பாடல் அதுன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு? தாயை காத்த தனையன் என்ற படத்திலேருந்து நம்ம கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இன்னும் பதிவு எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டெல்லாம், கேட்க நினைத்தால் கேட்கலாம், வாழ்த்த நினைத்தால் வாழ்த்தலாம், பண்பலை பாடல்களை ரசிக்கலாம், பரவச தொகுப்பில் நன்கு இணையலாம் அப்படின்னு சொல்லி, பகலில் வந்த நிலவாக நினைக்கலாம், பற்பல நேயர்கள் பதிவில் மகிழலாம். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்தை பதிவிட்டிருக்காங்க. வாழ நினைத்தால் வாழலாம் இந்த பாடல் வந்து ரொம்ப அத்தியாவசியமான பாடல் அப்படின்னு ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. தித்திக்கும் இனிய முற்பகல் வணக்கம் சொல்லி இணைந்திருக்காங்க ரங்கராஜன். என்றும் இனியவை வந்து எப்பொழுதுமே இனியவை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க அவங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களுமே கூட நம்ம வந்து இன்னும் ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஜடரி வேன்முருகன் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அருமை அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடி அங்கிருந்து என்றும் இனிவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. தலைப்பிற்கு பொருத்தமாக என்றும் இனிமையான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பியமைக்கு சிறப்பு வாய்ந்த வாழ்த்துக்கள் இல்லைன்னா பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிம்பல் போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்த அறிவிப்பாளருக்கும் பாடல் தேர்வு செய்த குழுவினருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் காதர் மீரான் சாஹிப் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து. நிகழ்ச்சி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயலன் அவருமே அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. என்றும் இனிவே நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களுமே மிக அருமை சூப்பர் சொல்லி வாழ்த்திருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா அப்படின்றவங்க கதிரன் அப்படின்றவங்க வந்து அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவங்க அரியலூர் மாவட்டத்திலேருந்து கதிரவன் அவங்க பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சி சூப்பர்னு லோகநாதன் பிரேமா அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இனிமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. வேடந்தாங்கல் அங்கிருந்து பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. அருமை ஓல்ட் இஸ் கோல்டு மேடம் அப்படின்னு சொல்லி மிகவும் பிடித்த பாடல் வந்து போலீஸ்காரன் மகள் படத்தில் நிலவுக்கு என் மேல் என்னென்ன கோபம் அந்த பாடலில் ஒளிபரப்புனதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நேயர்களுடைய பதிவுகளும் பார்த்துட்டோம். பதிவிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு நிறைவாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடல் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி அதோட முடிவடைஞ்சிடும். அஜய் ஹேமா நானுமே கிளம்பிப்பேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளோடு இணையலாம் அந்த ஒரு சமயத்தில். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. பி சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனேவேல். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தெக்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து காளிதாசன் வரிகளில், தேவா இசையில்.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில் மெழுகுவர்த்தி.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, அண்ட் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஆர் வி உதயகுமார் வரிகளில் எஸ்பிபி பாடியிருக்காங்க.

சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேம அண்ணன் பொண்ணு நடையே. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேம அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேம அண்ணன் பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

12:20 ஆயிட்டிருக்கே, கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில், 101.6 கும்பகோண பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை மற்றும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, இது கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி அண்ட் மனோ பாடிய பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்தும். அதைத் தொடர்ந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் இளையராஜா இசையில் குணா திரைப்படத்திலிருந்து. இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து இதோ.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இது பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜே ஏசுதாசன் எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 92.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித் துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்பு

ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா்.

0: பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000 மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கட், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மேசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்ச

0: சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்புப் படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம். 12:50 நிமிஷம் ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. வாலி வரிகளில் SPB பாடிய பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸில், அதாவது 1 மணிக்கு ஓடி ஓடி வந்து உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இட் தான் டான்.
3: டான்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் FM இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952508533 அல்லது 2838987171 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. பாட்டு நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் புது நேயர்களுக்கு தயவு கூர்ந்து வழிவிடுங்கள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: இதயம்
1: போகுதேங்கிறது எனக்கு தெரியுமா இல்லாத உங்களுக்காக காதல் வைபோகமே காத்துட்டு இருக்கு. சரியா? சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்துல இருந்துதான். தேங்க்யூ சார். நன்றி. வாங்க நாமளும் சேர்ந்து அந்த பாட்டை ரசிக்கலாம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் FM, 101.6 கும்பகோண பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை மற்றும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் இதோ. வணக்கம். ஊப்ஸ், ஓகே, எஸ், வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.

0: ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க?
1: நான் கேட்க போறேன்.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
1: கொடுமையூர்ல இருந்து முனியாண்டி மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாட்டு? உங்க பேர் முனியாண்டி தானா? ஏன் இவ்வளவு யோசனையோட சொல்றீங்க?
1: இல்ல மேடம், டக்குன்னு லைன் கிடைச்ச உடனே.
0: சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாட்டு, என்ன படம்?
1: மேடம், எங்கள் வீட்டு பிள்ளை படத்துல இருந்து நல்ல பாட்டா போட்டுங்க.
0: கொஞ்சம் நல்ல பாட்டா போடவா? எங்கள் வீட்டு
1: பிள்ளை.
0: ஓகே. ஆஹா, அதுல அதுல இருந்து உங்களுக்கு வேற வந்து வேற வேற
1: வேற முதல் மரியாதை படத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்க.
0: முதல் மரியாதையில இருந்து ப்ளே பண்ணலாமா? சூப்பர், தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: ஓகே, உங்கள் அனைவருக்காகவும் இதோ முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வெயில் தான் அடிக்குது, பட் உங்களுக்கு நிலா சம்பந்தமா பாட்டு.

0: காதல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எஸ் மேம், சொல்லுங்கள், யார் எங்க இருந்து?
1: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம், கன்னடா பாடத்துலேருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க மேம், என்ன பாட்டு?
1: படம் அம்பே சங்கீதா பாட்டுலேருந்து, கீதா சங்கீதா, ஜெயச்சந்திரன் ஜெயன்சி பாட்டு பாடு.
0: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், நன்றி. இதோ உங்கள் அனைவருக்காகவும் வாலி வரிகளில் காத்து கொண்டிருக்கிறது.

0: ஓகே, 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ்ல நேயர்கள் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் பரமேஸ்வரி மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
1: எழுதிருக்காங்க
0: இளையராஜா இசையில்.

0: சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமல். நம்ம அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே,
1: உங்கள்கிட்ட பேசுறேன், ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாட்டு?
1: கால லைன் கிடைக்கவே இல்லை எனக்கு, இன்னைக்கு எப்படியோ கிடைச்சிச்சு.
0: ஓகே ஃபைன், சொல்லுங்க சார்.
1: ஆடி வழி படத்துல இருந்து வண்ண வெளி அழகி அந்த பாடல் பாடுங்க, சூப்பர் ஹிட் பாடல்.
0: ஓகே டன், தேங்க்யூ சார்.
1: நன்றி, நன்றி,
0: ரொம்ப நன்றி. அடுத்த பாடலும் உங்களுக்காக வாளி வரிகளில் தான், சித்ரா குரலில், சங்கர் கணேஷ் இசையில், ஆடிவள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 1:29 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மேடம், செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: ஓகே,
1: எனக்கு தாலாட்டு பாடவா என்ற படத்துல இருந்து வராது வந்த
0: நாயகன்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. இந்த பாடலும் வாலிவ அவர்கள் எழுத்தில் தான் வருகிறது. அருண்மொழி அண்ட் எஸ் ஜானகி பாடிய பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் 102.3 விவித் பாரதி பண்பலையில் நம்ம நேரில் இடம் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எஸ் சார், சொல்லுங்க.
3: காஞ்சிபுரம் செல்வம்.
2: ஓகே.
3: எனக்கு வந்து சந்திப்பு படத்துல உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன் அந்த
2: பாட்டு. தேங்க்யூ சார், நன்றி. இந்த பாடலும் வாலி வரிகளில் தான் காத்துக்கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சாடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சாம் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
1: வணக்கம். அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு என்ன படம்?
1: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்திலிருந்து மதுரா மாதிரி குழந்தை வாசம் பாடல் மேடம்.
0: ஓகே டன், தேங்க்யூ சார். கங்கை அமரன் வரிகளில் இதோ உங்களுக்காக எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்.

0: தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்தவுள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ள

0: திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
1: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசன்குடி மாயார், மசன்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியூரை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் போர்ட்கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

நேரம் சரியா 2 மணி 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டே இன்பா கூட கேட்க போறீங்க. வெல்கம் டு மண்டே மியூசிக் டே. பாறையில பூமுளைச்சு பார்த்த வகையாறு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. சாதாரணமாக சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் அந்த ஹை பிச்சில் அந்த உச்ச ஸ்தாயின்னு சொல்லுவாங்களே அதில் பாடினது அப்படிங்கிறது. அண்ட் அந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 10 பாடல்கள் தான் இந்த எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நம்ம 3 மணி வரைக்கும் கேட்க போகிறோம். அவங்களுடைய குரலில் ஜெயச்சந்திரன் எச்சானகி வாய்ஸில் அந்த பாட்டு

102.3 பாட்டுக்கு இதான் 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 2:11 102.3 விபத் பாரத் தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மந்தி மியூசிக் டேல என்பா கூட இப்போ நான் சொன்ன உதாரணம் இருக்குல்ல, ஜானகியமாக பாடினாங்க, அந்த ரெண்டு வார்த்தைகளை எவ்வளோ தூரம் ஹை பிச்சில் பாட முடியுமோ அவ்வளோ தூரம் பாடியிருப்பாங்க. அது போக அந்த இசையை தாண்டி அவங்க குரல் போகும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த வகையில் உங்களுக்கும் இந்த மாதிரியான பாடல்கள், இந்த மாதிரியான வரிகள் ஞாபகம் தான் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வழக்கமான மதிய வணக்கம் வாழ்த்துக்களோடு சேர்த்து கேட்க போகிற அடுத்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள் சித்ரா அவங்க குரலில்.
2: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம்,
1: இந்த பாட்டை தொடர்ந்து கேட்க போற அடுத்த பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் பண்பலை எங்கள் ஸ்டைல் என்பா கூட. ஸ்டே டியூன். அண்ட் பாடறியேன் படிப்பறியேன் பாட்டு, அந்த பாட்டு எழுதினது வைரமுத்து அவர்கள், சிராஜா இளையராஜா இசையில் சிந்து பைரவி படத்தில் இருந்து. கேட்க போகிற ரெண்டாவது பாட்டும் எழுதினது வைரமுத்து அவர்கள் அண்ட் இசை ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள்.

0: 2:18 102.0 பாதை தமிழ் பண்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நான் ஒரு சிந்து காவடி சிந்து தானே போட்டிருக்கணும் அப்படின்னா சித்ரா குரலில் நான் சிந்து பைரவியில் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அண்டு அது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இது கேட்குறதுக்கு ரொம்ப மெதுவாக போகிற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். ஆனால் இடையில் வர்ற சில சங்கதிகள்லாம் வந்து ஹை பீச்சில் உச்ச ஸ்தாயில் போகும். அந்த அதை வந்து அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க சித்ரா அவர்கள். அண்ட் இந்த மாதிரியான பாடல் வரிகள் ஒரு பாட்டு முழு பாட்டுமே இதே மாதிரியான டைப்பில் இருக்குது. அதோடு சேர்ந்து இடையில் ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரியான ஒரு வரி ரெண்டு வரி, அது வந்து அவங்களுடைய பாடகர்களுடைய திறமை இசையமைப்பாளர்களுடைய திறமையோடு சேர்த்து அவங்க வந்து அதை பாடும்போது கேட்குறதுக்கு அப்படி இருக்கும். சில பாடல்கள் எனக்கு ஞாபகம் வர்றதை நான் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப மாதிரியான பாடல்கள் ஞாபகம் வந்தால் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாட்டில் வர இந்த வரி இந்த உச்ச ஸ்தாயில் ஹை பிச்சில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. பாபு முள்ளக்காடு பர்வதவர்த்தினி கண்ணன் பி மேட்டுப்பட்டி முரளிதரன் விழுப்புரம் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் மதுரை சோ சண்முக சுந்தரம் பட்டாளம் அப்துல் ஜலீல் சரவணர் ராமரிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்திலிருந்து தேனி ஹரிராம் மற்றும் மீரா வெங்கட்ராமன் சாந்தி ரமேஷ் ராஜவாணிக்கம் கோபி தூத்துக்குடி பாலசுப்ரமணியன் புஷ்பா பம்மலிருந்து மேலப்பேடு தயாளன் உட்பட மதிய வணக்கம் சொல்லி எனக்கு ஐஸ்கிரீம்களையும் மற்றும் வேறு என்னென்னமோ ஜீரதண்டாலாம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோவாக மட்டும்தான், அதையே வந்து பார்சலாக அனுப்பிவிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபோட்டோஸை மட்டும் அனுப்பி கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நன்றி. அண்ட் தொடர்ந்து ஸ்டேட்யூனாக இருக்கேன். 102.3 பாரதி தமிழ் பண்பலை
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
3: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
1: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
4: पीएम जय अब गरीबों की जय बन गई है.
5: देश

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

சத்தமாக பாடுற அந்த வாய்ஸில் வந்த வரியில் எது ஹை பிச் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து கண்ணால நீ அப்படிம்பீங்க. ஆக்சுவலாக வந்து அது கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த முறை கேட்கும்போது இதுக்காகவே அடுத்த முறை கவனிச்சுக்கணும். என் கண்களை அப்படின்னு ஒரு வரி வருது இல்லை, கண்களை அப்படிங்கிறது நம்ம காணவில்லை அப்படிங்கிற ஒரு வரியாக இருந்தது இல்லை, அதை வந்து சொல்லும்போது ரொம்ப இயல்பான ஒரு வரியாக இருக்கும். ஆனால் அதை பாடும்போது ஆக்சுவலாக அது வந்து ஹை பிச்சில் பாடப்பட்டது. அண்ட் கொஞ்சம் மேலே பாடுங்கன்னு சொல்லுவாங்களே இசையமைப்பாளர்கள் லாங்குவேஜில், அந்த மாதிரி பாடினது அது கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். அண்ட் அந்த வரிசையில் நாம் கேட்க போகிற அடுத்த லெஜெண்ட் வாய்ஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம். சங்கீத ஜாதி முல்லை, அதைத் தொடர்ந்து இந்த ரெண்டு பாடல்களும் அடுத்து 102.3 பாரதி தமிழ் பண்பலையில். சங்கீத ஜாதிமுல்லை காதல் ஓவியம் படத்துலேருந்து சிராஜா இளையராஜா இசையில், வைரமுத்து எழுதி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரெண்டு மணி 40 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 தமிழ் பண்பலை. கேட்க போற அடுத்த பாடல்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ஹரிஹரன் சேர்ந்து பாடின சங்கமம் படப்பாட்டு.

0: ரெண்டு புலி மூணு
1: பாட்டுக்கு இதான்
2: இந்த வரிசை பாடல்களில் இந்த பாட்டை கேட்காம நம்ம நிகழ்ச்சியை முடித்தா எப்படிங்கிறதுனால ஸ்ரீனிவாஸ் நித்யஸ்ரீயன் ஸ்ரீராம் குரல்களில் வைரமுத்து எழுதிய ரஹ்மான் இசையில் படையப்பா படப்பாட்டு

தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோஹர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி சுற்றுச்சூழல் ரீதியாக சதுப்பு நில ஈரநில பகுதிகளில், குறிப்பாக ஒடிசாவின் சிலிகா ஏரி மற்றும் ஹரியானாவின் சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் போன்ற ராம்சர் தலங்களில் சுற்றுலா நடைமுறைகளில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் ஈரநில சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அம்ருத் தரோஹர் திட்டம் சுற்றுலா அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். ஈரநிலங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும், பல்லுயிர் பெருக்கம், கார்பன் இருப்பு, சுற்றுச்சூழல், சுற்றுலா வாய்ப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமான உருவாக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட ஈரநிலங்களில் அதிக அளவிலான சுற்றுலாவிலிருந்து அதிக மதிப்புள்ள இயற்கை சுற்றுலாவிற்கு மாறுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாடு முழுவதும் உள்ள ராம்சர் தளங்களின் இயற்கை சுற்றுலா திறனை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதார வாய்ப்புகள் மேம்படுத்தப்படுகிறது. சரி, இந்த ராம்சர் தளம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? ராம்சர் தளம் என்பது 1971 பிப்ரவரி மாதம் ஈரானின் ராம்சரில் யுனெஸ்கோவின் வழிகாட்டுதலின்படி கையெழுத்திடப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநிலமாகும். ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றின் வளங்களை அறிவுபூர்வமான நிலையான முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை ராம்சர் வழங்குகிறது. இந்தியாவில் எத்தனை ராம்சர் தளங்கள் உள்ளன தெரியுமா? ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சன் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனர் ஆகிய இரண்டு ஈரநிலங்கள் மதிப்புமிக்க ராம்சர் தளங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் காணலாம். இதனால் 2025 ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சர் தளங்கள் உள்ளன. ராம்சர் தளத்திற்கும் அம்ருத் தரோஹர் திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அடையாளம் காணப்பட்ட 16 ராம்சர் தளங்களில் 5 இடங்கள்

அம்ரித் தரோகர் திட்டத்தின் கீழ் பைலட் திட்டங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த முன்னோடி தளங்களில் ஹரியானாவின் சுல்தான்பூர் தேசிய பூங்கா, ஒடிசாவின் பிதர்கனிகா சதுப்பு நிலங்கள், சில்கா ஏரி, மத்திய பிரதேசத்தின் சிர்பூர் மற்றும் யஷ்வந்த் சாகர் ஆகியவையும் அடங்கும். அதிக நேரம் செலவிட்டு நீண்ட காலம் அங்கே தங்குபவர்களாக இருக்கும் ஹை வேல்யூ டிராவலர்ஸ் இந்த திட்டத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இயற்கை சுற்றுலாவும் ஊக்குவிக்கப்படுகிறது. இயற்கை சுற்றுலா என்பது பேர்ட் வாட்சிங், அதாவது பறவைகளை கண்காணித்தல், புகைப்படம் எடுத்தல், நட்சத்திரங்களை பார்ப்பது, முகாம் அமைத்தல், நடைப்பயணம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் மற்றும் பூங்காக்களை பார்வையிடுதல் போன்ற இயற்கை ஈர்ப்புகளை அடிப்படையாக கொண்டது. இதனால் பன்முகத்தன்மையில் ஆர்வம் உள்ள அனுபவமிக்க சுற்றுலா பயணிகள் வருவதோடு நமது சுற்றுலா தலங்களின் மதிப்பும் மேம்படும், நமது கலாச்சார பகிர்வுகளும் அதிகரிக்கும். உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த அம்ரித் தரோகர் திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உள்ளூரில் வாழும் மக்களுக்கு பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ரித் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

3:01 முத்திரட்டுப்படி போடுபவத் பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ட் மண்டே மியூசிக் டேல அடுத்து வர்ணஜாலம் கேட்க போகிறோம். அண்ட் வர்ணஜாலத்தில் என்ன மாதிரியான பாடல்கள் என்றால் இந்த இசை மாதிரி தான். அண்ட் இதே மாதிரியான பாடல்கள்லாம் 2000s குறிப்பாக 2020 வரைக்குமே வந்து நிறைய பாடல்கள் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் பீட் பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள், ஆட்டம் பட வைக்கிற பாடல்கள், அதில் அதிகம் கவனிக்காத அதிகம் கேட்காத ஒரு 4-5 பாடல்களை முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதை தொடர்ந்து வர்ற என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகே. அண்ட் ஏன் இந்த மாதிரி பாட்டுலாம் தூக்கம் பயங்கரமாக இருக்குது எனக்கு, அண்ட் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சென்னை கிளைமேட் அப்படி, அதனால் ஓகே அதை போக்குறதுக்காக பாட்டு தான் இதெல்லாமே. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து போன ஒரு மணி நேரத்துக்கான அந்த ரொம்ப முன்னாடியே அனுப்பிட்டார், நான் தான் படியில. கொஞ்சம் சலங்கை படத்தில் ஜானகி அம்மாவோட குரலில் சிங்கார வேலனை தேவா, அதில் வந்து உச்ச குரலில் பாடுற ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு. எங்கள் ஸ்டைலில் இப்போ தான் இணைஞ்சேன். காதல் ஓவியம் பாட்டு சூப்பராக இருந்தது. ஐநாவரம் அப்பு டெய்லர். ஓகே. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மாலை வணக்கம் சென்னை சிங்கர் சிவராமன், ஹைடாமகி புதுப்பட்டி பொன்னமராவதி எல்லாருக்கும் மாலை வணக்கம். இசக்கி தங்கம் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாகுது. அவங்க இமோஜி அனுப்பியிருக்காங்க பிரியாணியில், அப்படியே அந்த பீஸ்லேருந்து என்ன போகுதுன்னா மணக்க மணக்க அது ஆவி பறகுது. அந்த இமோஜி அனுப்பி வச்சுருக்காங்க பசி. என்னெல்லாம் பிரியாணின்னு எழுதுனாலே பசிக்கும், பார்த்தாலே பசிக்கும். அதை வேறு அனுப்பி வச்சுருக்கீங்க, முடிஞ்சால் பார்சல் அனுப்புங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், எங்கள் ஸ்டைல் நல்லா இருந்தது என்று தாயார்குளம் ஆனந்தன், தாயர்குளம் தெருலேருந்து ராணி ஆனந்தன் அனுப்பியிருக்காங்க. வீரராகவன், எங் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம். இன்பமான மதிய வணக்கம். எங்கள் ஸ்டைலில் எகிருது பாடல்கள், உங்கள் ஸ்டைலில் படித்தல் தெரிகிறது. நாங்கள் ரசிக்கிறோம் பண்பலையை, நாதங்கள் உலாவர பாட்டலையாக நன்றாக

சுவைக்க இரோம் தேன் பல சுவையாக ஃபேஸ்புக் ரகவன் மாதவரம். என்ன இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குதே உங்கள் எதுவும் இம்மோனே, இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஃபார்ம் ஆகிடுங்க சீக்கிரமாக. அருமையான பாடல்கள் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜேஷ் இசை பயணத்தில். அண்ட் மதுரை சோ சண்முகசுந்தரம் பாபு முள்ளக்காடு தொடர்ந்து இன்னும் பல நேயர்களும் அனுப்பியிருக்கிறார்கள். அப்புறம் அந்த இதெல்லாம் அனுப்பாதீங்கப்பா, அந்த சமோசா ஜிகர்தட்டா பிரியாணி இதெல்லாம் பார்த்தா பசியுது எனக்கு. மறுபடியும் போய் இப்போ வேறு கேப் வேறு இல்லை சாப்பிட்றதுக்கு, என்ன பண்ணுறது. அதனால் மீண்டும் பசிக்க வைக்காமல் பாட்டு பட்டு கேளுங்க. அண்டு அந்த வகையில் நம்ம கேட்க போகிற பாடல்கள் என்னென்ன, அல்லு பாட்டை தொடர்ந்து கேட்க போற அடுத்த பாட்டு. தொடர்ந்து கரகாட்டக்காரி பட பாட்டு.

0: இந்த பாட்டை தொடர்ந்து சத்ரபதி பட பாட்டு. இப்போ முத பாட்டு உதித் நாராயணன் பாடுறது, வாலியவர்கள் எழுதி தேவா இசையில். எந்த படத்துல இருந்து என்றால் பகவதி படத்துல
1: இருந்து.
0: மண்டே மியூசிக் டே என்பா கூட உங்கள் ஃபேவரட் 102 பிடிப்படும் பாரதி தமிழ் பண்பறியில் ஸ்டேட்யூ.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சாடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: ஓரளவுக்கு கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சிருக்கு. 3:18 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை மண்டே மியூசிக் டே என்பது. கேட்க போற அடுத்த பாட்டில் எழுதியவர், பாடியவர், இசையமைத்தவர் மூணுமே இசைராஜா.

3:23 102.4 பார் தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் போடுது இல்லை அந்த அந்த வகையில். அண்ட் இந்த மாதிரி பாட்டு எல்லாமே வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏன் இப்படி எப்படி கவனிக்காமல் போனோம்? இதுவும் சமீபத்தில் தானே, இது 2000s to 2010 வரைக்கும் வெளியான படங்கள் தான், இது எப்படி மறந்து போனோம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும்போது தோணும். அப்படி கேட்க போகிற அடுத்த பாட்டு நாவந்துகுமார் எழுதி எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அடுத்த பாட்டு. ஓகே, அண்ட் இந்த பாட்டு எந்த படத்தில் என்றால் சத்ரபதி படத்துலேருந்து.

3:33 3:33 அண்ட் 43 நொடிகள் ஆகுது. எப்படி கரெக்டாக என் பாட்டு முடியறது அதுக்கு நான் வித்தியெல்லாம் அதெல்லாம் ஒரு ராசி அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஓகே, நினைப்பவர்கள் நல்லது நினச்சிவாங்க, தப்பு இல்லை, தூக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ரெண்டு பாடல்கள் வந்து நானே இப்போ தான் முத முறை கேட்குறேன். அந்த ரெண்டு பாடல்கள் என்னென்ன என்றால், ஆயிரம் விளக்கு படத்தில் அந்த பாப்பாவுக்கு ஒரு ஜிகர்தண்டா கொடுப்பான், அதை தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா பாட்டு, ஜிவி பிரகாஷ் பாடுற சங்கிலி புங்கிலி கதவை துறப்பட பாட்டு, இந்த ரெண்டு பாட்டு. அடுத்து இந்த பாட்டெல்லாம் ஆடி சீசன் ஸ்பெஷலாக நிறைய பாட்டு வந்து இப்போ வந்து கோயில்களில் திருவிழாக்களில் குழு தருவதுக்கு தொடங்கிப்பாங்க நிறைய நிறைய நிறைய இடங்களில் தொடர்ந்து. அண்ட் இந்த மாதிரியான மைக் செட்டெலாம் போட்டிங்கன்னா இந்த பாட்டெலாம் நோட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மைக் செட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லி இந்த பாட்டெலாம் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அண்ட் கேட்க போகிற மதுரை ஜில்லா பாட்டு யார் பாடியது என்றால், கார்த்திக் அண்ட் கல்பனா, விவேகா எழுதுனது, டிஎம்ஆன் இசையில். ஓகே, அண்ட் கேட்டு முடித்த பாட்டு அது. கேட்க போகிற இந்த ஜிகிர்தண்டா பாட்டு கார்த்திக் அண்ட் ரீட்டா பாடினது, வைரமுத்து எழுதுனது, ஸ்ரீகாந்த் தேவா இசையில். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் பண்பலையில்.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: விவத் பாரதி தமிழ் FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
2: எஸ், இந்த மாதிரி பாட்டு அண்ட் மண்டே மியூசிக் டேலாம் அடிக்கடி வரும். சூளை ரீஜா மனோகரன் சொன்ன மாதிரி அண்ட் இந்த பாட்டெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ரீஜா மனோகரன் தேவைப்படும். ஓகே, அண்ட் மறந்த ஆளும் நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்கள். ஜடேரி வேல்முருகன் சூப்பராக இருக்கா, ஜாலியாக இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்தும் வரும் பாட்டு. கரகாட்டக்காரி பாட்டை நானும் இப்போ தான் முத முறை கேட்டிருக்கேன். அது ஆக்சுவலாக வந்து மூகாம்பிகை அப்படிங்கிற அந்த கடவுள் பாட்டு ஏதோ பக்தி பாட்டு மாதிரி தானே இருந்தது அப்படின்னு ரொம்ப நாள் அது கேட்காமட்டது. இந்த லிஸ்ட் ஆஃப் அதாவது நம்ம ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் வரிசையில் அது வராது அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, கரகாட்டக்காரன் மாதிரியே கரகாட்டக்காரியிலும் இசைராஜா இளையராஜா ஒரு பாட்டு அப்படி போட்டு வச்சுருக்காருன்னு அந்தோனிராஜ். இப்போது அடுத்து ஐயோ படிக்கணுமா, பத்துலேன்னு அனுப்பியிருக்காரு. துள்ளல் இசை வந்த கோலம், துவங்கும் பசை வர்ணஜாலம், தோண்ட மனிதருக்கு இசை வெள்ளம், தெரிக்கும் என்றும் உற்சாக உள்ளம், பண்பலை கேட்டால் மனம் துள்ளும், பரவசத்துடன் நெஞ்சை அள்ளும், பகலில் ஒழித்த. ஓகே, நான் வந்து என் தற்புகழ்ச்சி பிடிக்காது, என் பேர் வந்தால் வாசிக்க மாட்டேன். நேரம் பறந்து போனது தனிமை, சோரம் பதிவில் வந்ததாக எதுகை மோனை காரம், வந்துச்சு போது விட்டுருக்கு ப்ளீஸ், படித்தாலே எனக்கு வரும் மோகம் இல்லை, இது காரத்துக்கு அப்புறம் வீரம் அந்த மாதிரி வந்திருக்கணும். நேரம் சோரம் காரத்துக்கு அப்புறம் மோகம் போட்டிருக்கீங்க, என் தப்பு. வீரராகவன் மாதத்துலேருந்து அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி எழுதுங்க, ஆனால் இப்போ வேணா 4 மணிக்கு மேலே. ஓகே, அண்ட் கேட்க போகிற அடுத்த பாட்டு ஜிவி பிரகாஷ்குமார் பாடுறது, நாமத்துக்குமார் எழுதி விசால் சந்திரசேகர் இசையில். சங்கிலி பொங்கிலி கதவை தவிர நான் மாட்டேன் வேங்க புலி அப்படின்னு ஒரு பாட்டு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை வந்து ஒரு டைட்டிலாகவே வச்சு பேய் படம் எடுத்தாங்க அந்த படப்பாட்டு.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
3: நிஜமாவே அந்த சங்கிலி புங்கிலி பாட்டு கோவிந்தா செம்மையாக இருந்தது. சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஜாலியான டைம்லாம் கேட்டு பாட்டு அண்ட் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி பாட்டு. கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்களும் கானா பாலாவுடைய வாய்ஸில் 2000s தொடங்கி கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு கணக்கை வச்சுக்கிட்டா 2015-16 வரைக்குமே வந்து இவர் இல்லாமல் ஒரு ஆல்பம் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி. யான் படத்தில் அப்படி ஒரு பாட்டு கானா பாலா கபிலன் எழுதியிருப்பார் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில். ஹாரி ஜெயராஜ் இப்போ எப்படி பிரதரில் மக்கா மியூசிக் பட்டாரோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் மிக்சிங்கோடு இந்த பாட்டை பண்ணியிருப்பார் யான் படத்தில். அண்ட் அதை தொடர்ந்து வைராஜா வயிலேருந்து கணபாலா எழுதி அவரே பாடுற யுவன் சங்கர் ராஜா இசையில் வர்ற ஒரு பாட்டு அது வந்து வந்த கதை. இந்த ரெண்டு பாட்டும் அடுத்து கேட்க போகிறீர்கள் 102.3 யுவத் பாரதி தமிழ் பண்பில். இல்லை மண்டே மியூசிக் டே இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
2: பால் டப்பா எழுதி பாடினது ஹரி ஜெயராஜ் மியூசிக்ல, பிரதர் பட பாட்டு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

நாலு மணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் பாட்டு விளையாட்டுக்கு ரெடியாக இந்த மாதிரி பாராட்டுகள் வாங்க ரெடி ஆகுங்க. டயல் பண்ணுங்க 2952085328389871 நம்பர்ஸுக்கு. அண்ட் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நீங்கள் டயல் பண்ணுறீங்க அப்படின்னா 2952085328389871 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை உங்களுக்கு அதுலேயும் கொடுத்துருக்கேன். 044 சென்னைக்கான எஸ்டிடி கோடை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளே பண்ணுற டிப்பிங்க கேட்டு எனக்கு உங்களுக்கு விருப்பமான இந்த பாட்டு விளையாட்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க ஜாலியாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு ரத்த கண்ணீரே வரும். எப்படி அப்படின்னா இப்படி கண்டுபிடிக்க கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே இவங்களை அப்படின்னு. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். 1000,00,000,000,000 முறை கேட்ட அந்த பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு இடத்த கட் பண்ணியோ இல்லை ஒரு இடத்த குறிப்பிட்டோ இது என்ன அப்படின்னு கேட்டால் நான் உட்பட எல்லாருமே முழிகிறோம்ல, அதுதான் ஜாலியானது. அந்த பாட்டு விளையாட்டு இந்த ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா முட்டைக்கலைக்கு பாட்டு அடுத்து.

0: 4:09 நம்மோடு இணையப்போகிற முதல் நேயர் 2952083288987171 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. டயல் பண்ணி பாட்டு விளையாட்டில் கலந்து கொள்ளுங்கள். நம்மோடு முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், யார் பேசுறீங்க? ஷோபா. எங்கிருந்து? பெருங்கழுத்தூர் சோபா மேடம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே, ட்ரை பண்றேன்
0: சார். ஓகே, நான் வந்து அந்த கிளிப்பிங் ப்ளே பண்ணுவேன், அதுல இருந்தா கேள்விகள் வரும், அது கேட்டுட்டு பதில் சொல்லணும். ஓகேவா? நல்லா கேளுங்க. கேட்டிங்களா?
1: ஆமா.
0: ஓகே, அந்த பாட்டு என்ன, படம் என்ன, அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம்ல வழக்கமாவே. கேட்க மாட்டோம், அது கேள்வியே இல்லை. அந்த ஜிங்சிக்கா என்ற வரிகள் எத்தனை முறை ஒலித்தது?
1: அதுதான்
0: என்று சொல்லியிருக்கார்கள். உங்க பேர் சொல்லுங்க.
1: ஷோபா.
0: ஷோபா சொல்லியிருக்காங்க 7 டைம்ஸ் அப்படின்னு. ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: ஜிங் சிக்கா என்ற வரிகள் எத்தனை முறை வந்தது? வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா. யாருங்க ஐயா?
2: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் குரமாடப்பட்டீங்கயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: இருந்தாலும் ஒரு உத்தேசமா சொல்றீங்க, ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. அது எது ஜிங்கிட்டு வருது புரியல.
0: கேவி ஜெயசீலன் 10 முறைங்கிறார். அடுத்த நேயர்கிட்ட கேட்டு பார்ப்போம், அப்புறமா நான் பதில் சொல்றேன். ஓகேவா? நன்றி ஐயா. அடுத்ததாக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள்?
3: திருவுத்தூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
3: அஞ்சு வாட் சார்.
0: பத்மாவதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிங் சிக்கா என்பது 5 முறை வந்தது என்கிறார். ஓகே மேடம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: எத்தனை முறை வந்தது சந்திரசேகர்?
4: ஜிங்சிக்கா ஜிங்சிக்கா எத்தனை வாட்டி வருதுன்னு கேட்டீங்கல்ல, நான் 7 முறை வந்ததாக யூகிக்கிறேன்.
0: யூகிக்கிறீர்கள், இருந்தாலும் அதுவே பதிலா எடுத்துக்கிறேன். அடுத்த நேரத்தை கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ.
5: செங்குன்றம் சந்தானம்.
0: ஓகே, இந்த ஜிங் சிக்கா எத்தனை முறை வந்தது? ஒன்பது முறை என்கிறார் சந்தானம். செங்குன்றம் சந்தானம் என்கிறார் 9 முறை. ஓகே, அடுத்த நேயர். நன்றி ஐயா. யார் வின்னர்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். வணக்கம். வணக்கம் கலா மேடம். 8 முறை என்கிறார் கலா. அடுத்த நேயருக்கு போலாமா? நன்றி. அடுத்ததாக
6: ஹலோ.
0: ஹலோ.
6: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால்.
6: ஆமாங்க.
0: ஓகே, எத்தனை முறை வந்தது ஜிங் சிக்கா?
6: அது 6 தடவை வந்துச்சு சார்.
0: 6 தடவை என்கிறார் முகமது இக்பால். கன்ஃபார்மா? 6 முறை. ஓகே, அடுத்த நேயர். நன்றி. வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா. யாருங்க, எங்க இருந்தீங்க ஐயா? வேலூர் சாமிநாதன் 7 முறை என்கிறார். ஜிங் சிக்கா எத்தனை முறை வந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா. வேலூர் சாமிநாதன் ஐயா அவரே வச்சிட்டாரு. நீ ஏன்பா சொல்ற அப்படின்னு. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: லைன்ல இருக்கீங்க யாரு?
8: 4 முறை வந்துச்சு சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
8: சசிகலா.
0: சசிகலா 4 முறை சொல்லிருக்கீங்க அப்படியா?
8: ஆமா சார்.
0: கன்ஃபார்மா?
8: கன்ஃபார்ம் தான் சார்.
0: ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம்.

0: நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்தது, வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி,
1: ரெண்டு தடவை
0: வித்யா ரவி, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: வித்யா ரவி.
0: ஓகே, இத்தனை பேர் வந்து இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி 7, 4, 6 சொன்னதில் வித்யா ரவி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஏன்னா அது எப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டுக்கோங்க. நான் கேட்டது என்னங்கிறத கேள்வியும் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. நான் ப்ளே பண்ண அந்த பகுதியில் சிங் சிக்காங்கிறது ரெண்டு டைம் தான் வந்தது. வித்யா ரவிக்காக இது. ஓகே, அவங்க தான் வின்னர். எல்லோரும் நினச்சிட்டாங்க அதில் வர எல்லாமே சேர்த்து தான் கணக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக ஜிங் சிக்காங்கிற அந்த வார்த்தை, அந்த ஜாலியான ரெண்டு வார்த்தை தான் வந்தது. ரெண்டு முறை தான் அதை பாடினார். சோபா 7 முறை, கேவி ஜெயசீலன் 10 முறை, பத்மாவதி 5 முறை, சந்திரசேகர் 7 முறை, சந்தானம் 9 முறை, கலா 8 முறை, முகமது இக்பால் 6 முறை, வேறு யார் 7 முறை, இன்னொரு நேரம் சொல்லியிருந்தாங்க சாமிநாதன். ஓகே, சசிகலா 4 முறை, எல்லாம் தாண்டி வித்யா ராணி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த இந்த பாட்டுக்கு அப்புறமா அடுத்த கிளிப்பிங் ரெடி ஆகுங்க. 2952085328 3283898 7 1.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4:19 102.3 ஒரு பாரதி தமிழ் பண்பலையில் அடுத்த கிளிப்பிங்கோட நான் ரெடியா இருக்கேன். அடுத்த நேயரும் நம் கூட. வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வெங்கட் சார்.
0: வெங்கட், எங்க இருந்து?
1: ராயப்பேட்டை சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட், உங்களுக்கு அந்த கிளிப்பிங் நான் ப்ளே பண்ணலாமா?
1: ஆமா சார்.
0: ஓகே.
2: என்ன கண்டிக்கலாம், நான் கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிளிக்கு ரக்க முளைச்சிடுத்து அதுக்கு பறந்து போயிடுத்து.
0: கேட்டிங்களா?
1: ஆமா, கௌரவம் படம்.
0: படம் பாட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நான் ப்ளே பண்ணதுல முதல் ரெண்டு வார்த்தைகள் என்ன? அது கடைசி வார்த்தைகள். உங்களுக்கு வாய்ப்பும் பறந்து போயிடுத்து.
1: ரொம்ப நன்றி.
0: அடுத்த நேரத்தை கேட்கலாம். நன்றி. அடுத்ததாக வணக்கம்.
3: வணக்கம், ராம்பிரியன்.
0: ராம்பிரியன், முதல் ரெண்டு வார்த்தைகள் என்ன அந்த கிளிப்பிங்ல?
3: மகிழ்ச்சி. அதுக்குள்ள ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன்.
0: சொல்லுங்கய்யா.
3: காட்பாடி சந்திரசேகர் அவர் எவ்வளவு சொன்னாலும் தினமும் வந்து மத்த நேரம் வழிவிடாம பண்றாரு, கொஞ்சம் நீங்க சொல்லுங்களா தயவு செய்து.
0: சரி, சொல்லிடலாம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: வாழ்த்துக்கள். அவர் பேரே சொல்லாமல் போயிட்டாரு. ஓகே, அண்ட் அவருடைய ஒரு வேண்டுகோளும் சொல்லப்பட்டது, அதை தான் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வரலாம், அண்ட் எல்லா புது நேயர்களுக்கும் வாய்ப்பு தரணும். எல்லா நிகழ்ச்சியிலும் வரணுங்கிறது வந்து அவங்களோட ஆவல் தான், நீங்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அந்த ஆவல் வந்து புது நேயர்களுக்கு வழி விடாமல் பண்ணுறது நல்லா இல்லை, அது பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு உண்டு, ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் பேசணும்னு நினைப்பாங்கல்ல. ஓகே, அண்ட் அடுத்த கிளிப்பிங்கோட நான் ரெடியாக இருக்கேன். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்யா.
0: ஐயா வணக்கம்யா, யார் இங்கே இருந்தையா?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சாமல்பட்டி கோபால், ஐயா உங்களுக்கு நான் ஒரு கிளிப்பிங் ப்ளே பண்ணுறேன்யா. ரெடியாக இருக்கீங்களா?

0: கேட்டிங்களா ஐயா?
1: கேட்டேன்.
0: இதில் மூணு பட பாடல்கள் வருது, அந்த மூணு படங்கள் என்ன ஐயா?
1: அதுதான் கஷ்டம் சார் எனக்கு.
0: நிறைவேறட்டும்.
1: கௌரவம்.
0: ஓகே, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி ஐயா. பழைய நேயர்கள் என்பதால் அவங்களுக்கு புது பாட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்பதால் அவங்களுக்கு ஓகே. வணக்கம். அடுத்து வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: உங்கள் கணபதி.
0: உங்கள் கணபதி? பேர்
2: ஏதான்.
0: ஓகே, அந்த மூணு பாட பாட்டு.
2: அங்கே நான் வந்து இதுக்கு தான் ட்ரை பண்ணேன்.
0: எதுக்கு? சிவாஜி ஐயா நடிச்சது அது. அது வந்து உங்க பழைய பாடல்கள் பழைய நேயர்களுக்காக கேட்கிற நிகழ்ச்சிக்காக கேட்கறதுக்காக தரது. அது ஈஸி.
2: நன்றி.
0: ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தராரு கணபதி. வணக்கம்.

0: ரேடியோ வால்யூம் குறைங்க. ஓகே, அவங்களுக்கு இன்னுமே கேட்கல, ரேடியோ வால்யூம் குறைக்கல. வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுகிறீர்கள்?
1: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத் தாசனம்பட்டி சித்தன்.
0: சித்தன்
1: சித்தன்
0: சித்தன் பிதாமகன் படத்துல கேள்விப்பட்ட பேரு.
1: என்ன கேள்விப்பட்டீங்க?
0: பிதாமகன் படத்துல.
1: பிதாமகன் படத்துல கேள்விப்பட்டீங்களா?
0: ஆமா, அந்த பேரு உங்க பேரு?
1: ஆமாங்க,
0: சித்தன்.
1: சரி கேளுங்க சார், எனக்கு என்ன கேள்வி கேட்க கேளுங்க.
0: ஓகே, ரேடியோ வால்யூம் குறைக்கணும் அதுக்குன்னா.
1: சரிங்க, நீங்க கேளுங்க. ரேடியோலாம் வால்யூம் தொலைவா இருக்குது.
0: இல்ல, தொலைவுல இருந்தாலும் எங்களுக்கு கேக்குது. இல்ல, இப்படி இருந்தா கேட்க
1: மாட்டேன்.
0: நன்றி, வணக்கம். இல்ல, தொலைவா இன்னும் போகல. நீங்க இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும். தொலைவா இருக்கீங்களா? தொலைவா போயிட்டீங்களா? இது வானொலி பேர் வந்து அகில இந்திய வானொலி. அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லுங்க. என் பேர
1: என்ன சார்? உங்க பேரு
0: இன்பா. என் பேரு
1: இன்பனா?
0: ஆமா ஆமா.
1: நன்றி,
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: பாஸ்கர் ஐயா, அந்த கிளிப்பிங் கேட்டீங்களா?
2: இல்ல சார், மீண்டும் ஒரு முறை போடுங்க சார்.
0: உங்களுக்காக தாராளமா, அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கேன்.

0: மூணு புது பாட்டு வருது இதில், அந்த மூணு புது படம் என்ன?
1: எங்க அண்ணா.
0: எங்க அண்ணா? எங்கள் அண்ணா. அது திருப்பி என்கிட்டயே சொல்றீங்களே, அது படம் பார்த்து அந்த பாட்டு இடம்பெற்ற படம் வரி சொல்லணும், படம் பேர் சொல்லணும். இல்லை அது நீங்கள் வந்து அந்த பாட்டையே திருப்பி சொல்றீங்க. நான் கேட்கறது அந்த பாட்டெல்லாம் இடம்பெற்ற படம் பேர்
1: என்ன?
0: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா? ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். 2952085328328987. ஐயா வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு ஐயா?
2: ஆமா சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: சார்? கேள்வி மறுபடியும் சொல்லுங்க சார்.
0: கேள்வி வந்து கிளிப்பிங்க, நான் பிளே பண்றேன், கேட்டுக்கோங்க.

0: கேட்டுக்கிட்டீங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகே, இதுல மூணு பாட்டு வருது இல்ல?
1: ஆமா சார். எங்க அண்ணன்
0: மூன்று பாடல்கள் இடம்பெற்ற படத்தின் பெயரை சொல்லுங்கள். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு வாங்க. டயல் பண்ணுங்க 2952085328389871 நம்பர்ஸ்க்கு. விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், கோவிந்தாசன் தா குரல்களில், கார்த்திக் நேதா எழுதின ஒரு சூப்பர் பாட்டு, மெய்யழகன் படத்துலேருந்து அடுத்து கேட்க போகிறோம். டெல்டா கல்யாணம் பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து டயல் பண்ணுங்கள்.

4:31 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3 பாடல்கள், அதை வந்து பல முறை நம்ம வீட்டு பிள்ளை. ஓகே, நன்றி குழலி. அந்த பாடத்துடைய பேர் எனக்கே தெரில, நீ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டிக்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால் நான் வந்து இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் பக்கத்தில் இருந்த குழலிக்கிட்டேன். ஓகே, அந்த 3 பட பாடல்களில் வர்ற படத்துடைய பேரை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அதை வந்து பல முறை எஃப்எம்ல நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லலாம். அந்த கிளிப்பிங் இது உங்களுக்காக இன்னொரு முறை.

0: மூன்று பாடல்கள் வந்தது, நடுவில் வெறும் மியூசிக் மட்டும் தான் வந்தது, பாட்டு வரி வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு டயல் பண்ணுங்கள். வணக்கம். தாங்கள் அளித்த நண்பர் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார், வணக்கம் சொல்லிவிட்டார். வணக்கம்.
1: வணக்கம், நான் போரூர் பொட்ராஜ் பேசுகிறேன்.
0: போரூர் பொட்ராஜ், நீங்கள் சொல்லிடுவீங்களே. ஐயோ, பதில் நான் இதை வச்சு இன்னொரு அரை மணி நேரம் ஓட்டலான்னு பார்த்தேனே.
1: இல்லை இல்லையே, நான் சொல்ல முடியாது, ஏன்னா புது பாட்டுலாம் அந்த அளவுக்கு வராது. அண்ணாத்த மட்டும் தெரியுது.
0: ஆ சொல்லுங்க.
1: அண்ணாத்தை எங்க அண்ணன் எங்க அண்ணங்கிறது அண்ணாத்த ரஜினி நடிச்ச படம்.
0: அண்ணாத்த படத்துலயா?
1: ஆமா, அண்ணாத்த படம்
0: இல்லையே, அதுவுமே தப்பு தான் நினைக்கிறேன்.
1: அதுவும் தப்பா?
0: ஆமா.
1: ஐயோ, சரிங்க சார், நன்றிங்க சார்.
0: நன்றி. நான் இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கரெக்டா இருந்தா கரெக்ட்னு சொல்லிடுறேன். சரியா? தெரியாம தான் நான் பக்கத்துல இருக்க குழலிகிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஏமா போட்ட அது பாட்டு இது அப்படின்னு. சரியா? ஓகே, அடுத்த நேர். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் கோபி சார்.
0: குடு
2: கோபி கிருஷ்ணன்.
0: ஏன் இவ்வளோ வெக்கப்படுறீங்க? எதுங்க
2: சொல்லுங்க.
0: ஹலோ
2: சொல்லுங்க. சொல்லுங்க சார.
0: ஏன் தைரியமாக சொல்லுங்க, பதில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறேன்னு சொல்லுங்க.
2: தஞ்சை கோபிகிருஷ்ணன்.
0: தஞ்சை கோபிகிருஷ்ணன், பதில்.

0: தெரியுமா?
1: சார், என்ன கொஸ்டின் சார்?
0: கொஸ்டின் வந்து, இப்போ நான் ஒரு பாட்டு, மூணு பாட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மூணு பாட்டு எந்த படத்தில் இடம்பெற்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன படம்?
0: எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது எந்த படம்?
1: விஜயகாந்த் படம்.
0: விஜயகாந்த் படம். எங்கள் அண்ணா, வெரி குட் வெரி குட். 50 மார்க் உங்களுக்கு. ஓகேவா?
1: ஓகே ஓகே.
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங், தேங்க்ஸ் ஃபார் காலிங். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக,
2: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் பழமணி. திருப்பத்தூர் சுப்பிரமணி.
0: திருப்பத்தூர்
2: சுப்பிரமணி சார்.
0: திருப்பத்தூர் சுப்பிரமணி ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இல்லைங்க.
0: ஏங்க சும்மா ட்ரை பண்ணுங்க, ஏதாவது பேர் சொல்லுங்க.
2: புது பாட்டு புரியலங்க.
0: அதுவா? பரவாயில்ல, ஏதோ ஒரு பாட்டு கூட கண்டுபிடிக்க முடியலையா? நன்றி, அடுத்த நேரத்தை கேக்குறேன். வணக்கம்.
3: ஹலோ சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். ஐயப்பாக்கம் வெங்கடேசன்.
0: ஐயப்பாக்கம் வெங்கடேசன்
3: சார், ரெண்டு படம் தெரியும் சார்.
0: ரெண்டு சொல்லுங்க.
3: ஒன்னு எங்கள் வீட்டுக்குள்ள, இன்னொரு மாஸ்டர்.
0: ஓகே, ஒரு படம் கரெக்ட், இன்னொரு படம் தப்பு.
3: படம் பார்க்கல நான், அதனால.
0: இல்ல, ஒரு படம் கரெக்ட், இன்னொரு படம் தப்பு.
3: அடுத்த
0: நேரம் சொல்றாரு பாப்போம். உங்க பேரு சொல்லுங்க ஐயா. உங்க பேரு?
3: வெங்கடேசன்.
0: அயப்பாக்கம். வெங்கடேசன் அயப்பாக்கம் ரெண்டு படத்துல ஒரு பட பாட்டு கரெக்டா சொல்லியிருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஏதோ என்னால முடிஞ்சது. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், உங்க பதில் சொல்லுங்க சார்.
4: நம்ம வீட்டு பிள்ளை.
0: வெரி குட். அடுத்து
4: எங்க அண்ணா.
0: ஓகே,
4: அடுத்து அந்த டியூன்ஸ் கேட்கல சார், நல்லா போடணும் சார்.
0: இன்னொரு முறை உங்களுக்காக தாராளமா, அதுக்கு தான் உட்காந்துருக்கேன்.

0: அந்த மியூசிக் மட்டும் வந்து மாஸ்டர் சார்.
1: ஓகே.
0: இன்னொன்று வந்து நம்ம வீட்டு பிள்ளை.
1: ஓகே.
0: இந்த மூணாவது இது அந்த வரிகள் ஆறாயிரம்
1: கண்மணியே. செந்தில் கண்ணனும் வெங்கடேசனும் ஒவ்வொரு படம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா செந்தில் கண்ணன் கரெக்டா ரெண்டு படம் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த டே ஃபுல்லா சொல்றாரான்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி அந்தோனி ராஜ் பதில் சொல்லிட்டாரு. அண்ட் ராஜேஷ் பெரியார் நகர் அவரும் ஃபேஸ்புக்கில் பதில் சொல்லிட்டாரு. ஒரு பதில் தெரியலன்னு போட்டிருக்காரு. அதை சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து பார்த்து நீங்கள் பதில் சொல்லலாம். நன்றி. அடுத்ததாக வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: திருத்தணி தமிழ் ஹிந்தி. எனக்கும் அந்த ரெண்டு பார்த்தா தெரியும். மாஸ்டர் ஒன்று, நம்ம வீட்டு பிள்ளை ஒன்று. அது
1: வணக்கம். வணக்கம்.
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் சார். ரொம்ப நாள் பிறகு உங்க கூட பேசுறேன்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். ஜாலியா இருக்கேன். உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கல்ல?
3: ஆமா, ஜாலியா தான் போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி.
1: நல்லா இருக்கா?
3: ஆமா, கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் தெரியல, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு ஜாலியா. இது வந்து சைக்கோ படத்துல வந்து அப்படின்னு வரும்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்க, இது கைலாஷ் பண்ணது. ஓகே, கலீல் அகமதும் நீங்களும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க, அந்த மூணாவது படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
0: வர வர வாங்க விளையாடலாம். ஓகே, நன்றி.
1: நல்லா இருக்கு நிகழ்ச்சி.
0: தேங்க்யூ.
1: நன்றிங்க.
0: தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றிங்க.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர்கள் வரும்போது 2952085328328987 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். நான் கேள்வி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கரிஷ்மா பாட்டுனா இந்த பாட்டை கேட்டுவாங்க. ஆரம்பிச்சு

0: 4:42 அடுத்து நம்மோடு நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
1: நான் நலமாக இருக்கேன் சார்.
0: நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் நலமாக இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: குற்றாலம் சே சிவசுப்பிரமணியன்.
1: ஆமாம், மயிலாடுதுறை மாவட்டம்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து. ஓகே, அண்ட் நீங்கள்லாம் பழைய பாடல்கள் கேட்கறதுனால உங்களுக்கு இந்த கிளிப்பிங்.

0: என்ன பாட்டு ஐயா அது?
1: பழைய பாட்டு.
0: புது பாட்டு போட்டா பழைய பாட்டுங்கிறீங்க, பழைய பாட்டு போட்டா இன்னும் பழைய பாட்டுங்கிறீங்க. சரி ஐயா, அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாரான்னு பாக்கலாம். ஓகேவா?
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. 4:43 நிமிடங்கள், 102.3 FM கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஹலோ
1: ஹலோ
0: இன்பா சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நான் தாம்பரம் விஜய் ஈஸ்வரன், இடைவேளைக்கு பிறகு பேசுறேன். உங்களுக்கு
1: ரொம்ப இடைவேளைக்கு பிறகு நானுமே வந்து.
0: ஆமா ஆமா, நீங்க தான் பாடல் உங்கள் சாய்க்கு வரும்போது பேசுனேன்.
1: ஓகே. ஆமா
0: ஆமா, இப்பதான் உங்களோட பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். ஜாலியா
0: அவ்வளவா. ஈவினிங் வந்து நீங்க இந்த நேரத்துல ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, நான் கவனிக்கவே இல்ல. ரெண்டு வாரத்தை மாதிரி கேட்டுட்டு இருக்கேன்.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா.
1: தாம்பரத்துல நான் ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வைக்க சொல்லியிருந்தேன், மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஓகேங்க சார், ஓகேங்க சார்.
1: ஸ்ரீனிவாசன் பதில் சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க பதில் சொல்லுங்க.
0: எப்போ என்ன தடவை போடுங்க கிளிப்பிங்?
1: ஓகே,
0: அது தெரியலனா நானே ஒரு பாட்டு பாடிவேன் ஒரு வரி.
1: ஆ
0: ஓகேவா?
1: ஓகே ஓகே.

0: ஓகே ஓகே. இது என்ன பாட்டு?
1: என்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. அந்த பாடல் சார்?
0: அப்படியா?
1: ஆமா. என்ன தேடி வந்த தேடி சொன்ன குயிலே குயிலே, தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே.
0: மிகவும் அருமையாக பாடுகிறீர்கள்.
1: ஜானகி அம்மா பாடின பாட்டு இன்னைக்கு காலையில கேட்டுனேன். காலையில ரெட்ரல் ப்ரோக்ராம்ல போட்டாங்க பரமேஸ்வரி.
0: பரமேஸ்வரி போட்டாங்க.
1: அப்புறம் ஆமா தேவா சார் மியூசிக்ல ஜானகி அம்மா பண்ண சூப்பர் ஹிட் சாங். அதான் நினைக்கிறேன், டவுட்டா இருக்கு.
0: ஓகே, இன்னொரு நேரத்தை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்றேன்.
1: ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார் ஓகேங்க சார்.
0: திருப்பதி பழனிசாமியா இல்லையே? ராஜேஷ் பெரியார் நகர் தப்பா அனுப்பியிருக்கீங்க பட பேரு. அண்ட் தாம்பரம் விஜய ஈஸ்வரன் பதில் சொல்லியிருக்காங்க. நன்றி, அவங்கள பாராட்டியாச்சு. அடுத்து
2: ஹலோ
0: வணக்கம்.
2: நான் பழையவன் ஹாஸ்பிட்டல் லதா பேசுறேன்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: அந்த பாட்டு வந்து என் மனசத பார்த்துதான்
0: கிடைக்குது.
2: அந்த பாட்டு தான் சார்.
0: ஆனா அந்த பாட்டு வேற பாட்டு மேடம்.
2: சரி,
0: அடுத்த நேரத்தை கேட்கலாமா? நன்றி மேடம், இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க.
2: நன்றி
0: நன்றி. வணக்கம் அவங்களுக்கு. நன்றி உங்களுக்கு. வணக்கம், யாரு லைன்ல?
3: ஹலோ
0: ஹலோ.
3: கும்பகோணத்துல கார்த்திகேயன் சார்.
0: கும்பகோணம் கார்த்திகேயன் சொல்லுங்க. என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு அந்த படத்துல இப்படி ஒரு பாட்டு ஏன் இளையராஜா சார் போடல? குயிலே குயிலே கூவாக்கா நினைச்சிட்டீங்களா? அது இல்ல, அது இல்ல, அது இல்ல.
3: நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி சொல்லுங்க.
4: அந்த பச்சை நேரம் சொன்னாங்களா அந்த பாட்டு தான்?
0: அது நீங்க சொல்லணும். அவங்க சொன்னதுன்னா
4: என்ன? மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன தேடி வந்த குயிலே குயிலே.
0: ஓகே, தெற்கு தெரு மச்சான் பட பாட்டு.
4: பாடம் பேர் தெரியல.
0: அயப்பாக்கம் வெங்கடேசன் அண்ட் நடராஜன் சுப்பையா புத்தகம் இதில் சொல்லியிருக்காரா? ஓகே. அண்ட் ராஜேஷ் பெரியார் நகர், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். வள்ளி.
4: வள்ளி பெருங்குடி. வள்ளி
0: பெருங்குடி. வள்ளி அப்புறம் ஸ்ரீனிவாசன், மூணு பேரும் பதில் சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு பதில் சொன்னது வந்து ஸ்ரீனிவாசன் தான். வாழ்த்துக்கள் உங்கள் மூன்று பேருக்கும். தெற்கு தெரு மச்சான் படத்தில் தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே அப்படின்னு வரும். ஜானகி அம்மா மாதிரி நான் பாட முடியாது என்பதால் ஓகே. அடுத்த நேயருக்கு அடுத்த பாட்டு. பழைய பாடல்கள் தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதால் அடுத்து. வணக்கம். வணக்கம்.
5: ஆ வணக்கம் சார்.
0: மியூசிக்கை ஜாஸ்தி வச்சா தான் உங்களுக்கு வணக்கம்னு கேட்குது. ஓகே
5: சொல்லுங்க.
0: ஓகே, அந்த தென்னை மரம் பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க தெற்கு தெரு மச்சான் படத்தில்.
5: ஆமாம்.
0: அடுத்து நான் வந்து வேறு கிளிப்பிங் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இதை கேட்டுட்டு இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். என்ன பாட்டு?
5: சம்மதம் சொன்னா.
0: அதுதான் நானே சொல்லிட்டேனே.
5: என்ன பாட்டு? படம் இது. இவ என்ன தோழனது படம்.
0: அதான் வரமாட்டேன்.
5: வருது காத்தோடும் மேட்டோ.
0: அதெல்லாம் வருது, வரி எல்லாம் வருது. மொத வரி என்ன பாட்டு?
5: மொத வரி வந்து நெஞ்சுக்குள்ள இருக்கு.
0: 1 2 3 4 5 முடிஞ்சு அடுத்த நேரம் தெரியலாமா?
5: சரிங்க.
0: இருந்தாலும் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
5: கிறிஸ்டி. என் பேரு அசோக் நகர்ல இருந்து.
0: கிறிஸ்டியா?
5: அது ரொம்ப ஆமா. கிறிஸ்டி என் பேரு.
0: கிறிஸ்டி
5: அசோக் நகர்ல இருந்து.
0: ஓகே.
5: இது நல்ல பாரதி ராஜாவுடைய
0: சூப்பர் படம். ஆமா
5: ஆமா, சூப்பர் ஹிட் படம்.
0: ஆமா.
5: எண்ணூர் தோழன் பாபுன்ற ஒரு ஒரு சிறந்த நடிகர்.
0: ஆமா, இந்த படத்துல தான் அவருக்கு விபத்து கூட நடந்தது இல்ல?
5: ஆமா, விபத்து ஆனது. அவர் இன்னும் வெளியே வரல. நல்ல அவருக்காக ப்ரே பண்ணுவோம்.
0: ஓகே, ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
5: நன்றி.
0: பாட பேரை கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஆனால் பாட்டு சொல்ல. அண்ட் அந்த பாட்டை கண்டுபிடித்தாரா இவர்? வணக்கம்.
6: எம் கல்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: ம்,
6: பாட்டு எந்த எந்த பாட்டா?
0: எந்த பாட்டு?
6: என்ன மரத்தோப்பு குயிலே குயிலே.
0: அது அது வந்து போன வருஷம் அது முடிஞ்சு. இப்போ ஹாப்பி

0: நியூ இயர் 2026க்கு வாங்க.
1: அப்படியே
0: ஆமா, அடுத்த பாட்டு எதோ போய் ப்ளே பண்றேன் உங்களுக்காக.
1: நன்றி
0: ஐயா. ஏங்க ஐயா, ட்ரை பண்ணலாமா? அடுத்தது இருக்கு வாய்ப்பு. நன்றி. ஓகே, மணலி மாறன் பதில் சொல்லியிருக்காரு, ராம் பிரியன் பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், எளிமையாக தான் கொடுத்தேன் ராம் பிரியன். ஏன்னா எல்லா கேள்வியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு, யாருமே வின் பண்ணாத மாதிரி இருக்குது. அதனால் கடைசியாக வந்து நல்ல மனசு, ஏன் நல்ல மனசை பாராட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்ததாக ஏழுகிணர் தேவா பதில் சொல்லியிருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள்?
2: அம்மாப்பேட்டையிலிருந்து லோகநாதன் பேசுகிறேன்
0: சார். அம்மாப்பேட்டை லோகநாதன் சொல்லுங்கள்.
2: படம் வந்து எண்ணூறு தோழன்.
0: ஓகே,
2: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரம் ஆனதுன்னு
0: ஆனதுண்ணா அந்த பாட்டு. அம்மாப்பேட்டை லோகநாதன் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ இதே பதிலை கேட்டுட்டு இன்னொரு நேரம் சொல்லுவார் பாருங்களேன், நான் கரெக்டாக
2: சொல்கிறேன்ட்டு.
0: சரி பாருங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் மேடம்.
3: அதே பாட்டு தான் சார், குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானதுன்னு.
0: இப்பதான் நான் அம்மாப்பேட்டை லோகநாதன் சொன்னேன் பாருங்க. அடுத்து விஜயா மேடம் வருவாங்க, அவங்க வந்து இதே
3: ட்ரை பண்ண சார், லைன் கிடைக்கவே இல்ல அந்த லைன்.
0: ஓகே, தப்பு இல்ல.
3: ஓகே சார்,
0: எல்லாருமே வின்னர்ஸ், ஜாலியா இருங்க.
3: தேங்க் யூ சார்.
0: அடுத்ததாக வணக்கம்
4: சார். வணக்கம்
0: வணக்கம். பாட்டு
4: நான் ரெட்யூஸ்ல இருந்து ஆயத் பாஷா ஜெய்புலி சார்.
0: சொல்லுங்க சார்.
4: அதான் சார், ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்களா, அப்புறம் நான் வரையா சார் சொல்லுவேன்.
0: ஓகே, நீங்களும் அதை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.

அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். கட் பண்ணிட்டு போன ஜெய்புனிசா சாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அண்ட் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் பதில்கள் அனுப்பியிருக்கிறீர்கள், கோபால் சாமல்பட்டியிலிருந்து, ஏழுக்கிணறு தேவா, எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லேருந்து பாடல்களை கொடுக்கலாமே, தரலாமே, அடுத்த வாரம் கொடுக்கலாமே, இந்த வாரம் இல்லையே, முடிந்து போய்விட்டது, ஏழுக்கிணர் தேவா ரிக்வஸ்ட் கேட்டிருக்காரு, பார்க்கலாம். அதுதான் நான் கொடுத்தனே, ஆற்ற விட்டு பறந்து போயிடுத்து, அதெல்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாமே. குயில் குப்பம் ஹரிஹரன் பதில் சொல்லியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள், நான் முடிச்சுட்டு போகிற நேரத்தில் பஸ்ஸில் அனுப்புறீங்க. இப்போ தான் நான் கிளம்ப போகிறேன், அடுத்து ஆர்ஜே வந்து குயிலி ரெடியாக இருக்காங்க, கேளுங்க. குழலி, சாரி, குயில் குப்ப பாட்டுக்கும் அந்த பெயருக்கும் மாறிடுச்சு. நடராஜன் சுபையா புத்தகத்திலேருந்து, ஓகே. ராம் பிரியன் ராம், மணலி மாறன், வேரியார், கவுந்தப்பாடி சென்னியப்பன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேசன் டால்ஃபின், ஓகே, ஜாலியாக இருக்குது நிகழ்ச்சி. அண்ட் தென்னமரத்தோப்புகள் ரெண்டு பதில் அனுப்பியிருக்காரு அவரும். அண்ட் பதில் அனுப்பின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட, டயல் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள், அத்தனை பேரும் வின்னர்ஸ். அத்தனை பேரையும் மகிழ்விக்க இதோ வருகிறது காவாலா பாட்டு.

விபத்பார நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது நான் உங்க அர்ஜய் குழலி. நீங்க இணைஞ்சிருக்கிறது பூஞ்சென்றல் நிகழ்ச்சியில. மாலை 5 மணி, எல்லாரும் டீ காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் வேலையிலேருந்து ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க. இந்த நேரம் பூந்தல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான பாட்டுலாம் வந்துகிட்டே இருக்கு. வழக்கம் போல் பாட்டு மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நம்ம ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நல்லா மனசு விட்டு வயிறு குலுங்க சிரித்த அந்த நினைவு இருக்கா, இருந்துச்சுன்னா அது என்னன்னு எங்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படின்ற இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2952 0853 2838 9871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். ஸோ எப்படா நம்ம அப்படி வயிறு குழுங்க குழுங்க சிரித்தோம், கண்ணில் தண்ணி வர வர சிரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹரிஹரன் மற்றும் ஷாஹு அமித் குரல்ல வைரமுத்து வரிகளில் தேவாவுடைய இசையில அவள் வருவாளா கேட்டாச்சு. நீங்களே ஆன்சர் பிடிக்கோங்க, அவள் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கடைசியா நீங்க வந்து மனசு விட்டு வயிறு குழுங்க குழுங்க சிரிச்ச அந்த நினைவு ஞாபகம் இருக்கா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர்கள் ரெடியா இருக்காங்க, பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் உத்பாரி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வெங்கடேஷ் பேசுறேன்.
0: வணக்கம் வெங்கடேஷ் சார், சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்.
2: என்னுடைய

0: பெங்களூருக்கு போயிருந்தாம அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் சரியா வரல பேசுறதுக்கு. ஒரு ஆடு வந்து குறுக்க போச்சு மேம் ஒரு ஆட்டோக்கு முன்னாடி. அப்ப என்ன சொல்லிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடு முன்னாடி ஆட்டோக்கு முன்னாடி போறது அப்படிங்கறத ஆடுனா கோட் அப்படின்னு தானே மேம் சொல்லுவோம். ஆனா அவன் வந்து சார் ஆட்டோ சார் ஆட்டோ சார் மட்டன் தானே மட்டன் ஆடு அப்படிங்கறது கோட்டுன்னு சொல்லணும்டா, உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்டை மட்டன் ரன்னிங் மட்டன் ரன்னிங், இது எவ்வளவு பெரிய தப்புனா டேய் நீ சொல்லடா ஆட்டுக்கு இங்கிலீஷ்ல மட்டன் தான் சொல்லுவாங்க, டேய் கறிக்கடையில தான
1: மட்டனு. அந்த கன்ஃபியூஷன் வந்து அங்க காமெடி ஆயிடுச்சு.
0: ஆமா பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுல இருந்து என்ன பண்றது தெரியுமா, அவன் அவன் பேர் வந்து சந்தோஷ், அதனால அந்த சந்தோஷோட பேரை மாத்திட்டு மட்டன் ரன்னிங் அப்படின்னு அங்க குடும்ப
1: ஓ பட்ட பேர் வச்சாச்சு. ஹலோ ஹலோ, திடீர்னு நேயர் கட் ஆயிட்டாங்க. தொடர்ந்து நம்ம மற்றொரு நேருக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் உத்பாரை தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு மறக்க முடியாது என் பேத்தி காது குத்துனோம், அதுலதான் எனக்கு சந்தோஷம்,
1: பயங்கர சந்தோஷம் பேத்தி காது குத்துனதுல.
2: ஆமாங்க.
1: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. நேர்களெல்லாம் அழகாக கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணும் அப்படின்னா 0444 அப்படின்ற இணைப்பெண்ணை சேர்த்துட்டு 295203 28389871 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இன்னொரு நேர்கிட்ட பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் உத்பாரை தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம், கேக்குதா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வந்து மேகா பேசுறேன்.
1: வணக்கம் மேகா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அண்ணா
1: நகர்ல இருந்து. கேள்வி தெரியுமா?
3: சொல்றீங்களா? அவருக்கு கோவம் வந்த உடனே அவர் அந்த டஸ்டர் கீழே எடுத்து திருப்பி அவர் அடிக்க போனோம் அப்படின்னு அவர் கீழே உட்கார்ந்தோம்னா அவரோட ஃபார் சம் ரீசன் அவரோட பேண்ட்
1: கீழே. Okay, thank you for sharing, Meha. நேயர்களெல்லாம் சூப்பராக கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன திரைப்படத்தலாம்? மின்சார கனவு திரைப்படத்திற்காக ஸ்ட்ராபெரி கண்ணே வந்துட்டு இருக்கு. கிருஷ்ணகுமார் மற்றும் ஃபெபி மணி குரல்ல வைரமுத்து வரிகளை யாருமான இசையில கேட்டு மகிழுங்கள்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட்.

0: கரெக்ட்தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
0: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: நேர்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 5:20. இன்னைக்கு நம்ம வந்து நீங்க மனசு விட்டு வகிரு குழுங்க குழுங்க சிரிச்ச அந்த தருணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: அன்பான அன்பு சொரிக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து உங்கள் வந்து சொன்ன ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கேன் சௌரி.
0: சொல்லுங்க.
1: கடிதத்தை பத்தி தானே பேசணும் சௌரி.
0: அதாவது கடைசியா நீங்க மனசு விட்டு வயிறு குலுங்க சிரிச்ச தருணம்
1: மனம் விட்டு சிரிச்ச தருணம்னா சரி, சிறு வயதா இருக்கும்போது எங்க அத்தை பையன் இருக்காரு பிளாரோக்கியசாமி. அப்ப வந்து ஏதாவது திருவிழா காலங்கள்ல பெண் வேடம் விட்டு எல்லா பத்தியுமே வேஷம் விட்டு சிரிக்க வைப்பாரு. அந்த மாதிரி தருணங்கள்ல அப்படி வயிறு விட்டு சிரிச்ச தருணங்கள்லாம் வீடு விட போய் அப்படி பார்த்து அவங்க பின்னாலேயே போவேன், எங்க அத்தை பையன் கூட போவோம். ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம குழந்தைகள் சைல்டு குழந்தையா ஒரு 10 வீதி இருக்க தருணங்கள்ல அவரு எப்படி வேஷம் எப்படி 10 நாளைக்கு இருக்கா 15 நாளைக்கு இருக்கா, திருவிழா காலம் மட்டுமல்லாமல் மற்ற நேரத்துல அதையும் ஒரு 15 நாளைக்கு இருக்கா வருவாரு. வந்துட்டு பெண் விட மட்டும் வீடு விட போய் வசூல் பண்ணிட்டு வருவாங்க. பின்னாலேயே போய் வம்பிழுத்துட்டே போவோம் அப்படி ஜாலி. அப்படி ஒரு 11 இரவு 10 மணினாலுமே கூட ஒவ்வொரு வீட்டையும் தட்டி அவரு காசு பிச்சுட்டு பெண் விட மட்டும் அவ்வளவு அழகா இருப்பாரு. அந்த மாதிரி தருணங்களை இன்னும் வயிறு குழுங்க குழுங்க 10 பேரும் அவ்வளவு 11 இரவு 11 மணினாலும் அவ்வளவு ஜாலியா இருப்போம். அந்த மாதிரி தருணங்கள் இப்பயுமே நீங்க டைட்டில் வைத்த போது எங்க அத்தை பையனோட ஞாபகம் தான் வந்தது. சரி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சார்.
0: அடுத்த நேர்கிட்ட பேசி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். நான் திருவாரூர் விஜயபுரம் இருந்து ரஹ்மான், கலிலுல் ரஹ்மான் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வானொலி நல்லா விவேக் பாரதி நல்லா தெளிவா வருது, சமயத்துல விட்டு விட்டு வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விவேக் பாரதி நிகழ்ச்சி திருக்கழுக்குன்றத்துல இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்க வந்து இந்த நிகழ்ச்சி கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க.
2: நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் போன் பார்த்தேன். நன்றிமா.
0: நன்றி. இந்த நேயர்களுடைய அன்பு தான் எங்களை ஏங்க வைக்கிறது இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகாக கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எல்லாரும் தொடர்ந்து அபுத் பாரதி கேளுங்க. வணக்கம் அபுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க.
3: நாங்க டெய்லி 50 தான் மேடம் இருப்பேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன 50 நீங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு சந்தோஷம்.
0: எப்பவுமே சிரிச்சுதான் இருப்பீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா நம்ம அஜெண்டாவே.
3: அது என்னவோ தெரியாது, டெய்லி சிரிக்காம இருக்கவே மாட்டேன்.
0: ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
3: கேட்பாங்க, என்னமா எப்பவுமே இது எதுனாலுமே சிரிக்கிறீங்க அப்படி கேட்பாங்க.
0: வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்திலிருந்து பேசுறமா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிரிச்சினே இருப்பேன் நான், என்ன அடக்கவே முடியாது. சிரிக்க வைப்பேன் நான் வந்து எப்பவுமே வந்து. நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன், ஒரு ஜோக் ஒண்ணு வந்து வடிவேல் ஜோக்ஸ் வந்தது, ஒரு வசனம். அதை பார்த்து சிரிச்சு எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆகி போச்சு வந்தது. அது ஒண்ணும் இல்ல, ஒரு நாள்லயே சொல்லுவார் வந்தவரு, ஹலோ நான் வட்ட செயலாளர் வண்டு முருகன் பேசுறேன் அப்படின்னு
0: பாரு.
4: நான் சதுர செயலாளர் சட்டு முருகன் பேசுறேன்னு சொல்லுவாரு அவரு. ஹலோ, வட்ட செயலாளர் பதவி மட்டும்தாங்க உண்டு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையாதுங்க. ஏன் வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் இருந்தா குடிமொழிகா போயிடும் அப்படின்னு எப்படி போட்டாலும் கேட்டு போடுறானே, நான் சீரியஸா பேசுறேன் அப்படின்னுவான். ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் அப்படின்னுவான். சரி மேட்ருக்கு வரேன் வா அப்படின்னு வர பாருங்க, என் ஏரியாவில் விளக்கு எரியல அப்படின்னுவான். அண்ணன் வாங்கி ஊத்துடா

0: மங்கி அப்படின்னு பாருங்க, எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்ப கூட யாருன்னு கேட்கும் போது சொன்னா எனக்கே தமாஷா இருக்கும்
1: பாக்குறேன். சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு.
0: நானே நினைச்சு நினைச்சு தலைமையில் இருக்கும் சரி பண்ணும்.
1: சூப்பர் சார், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. வணக்கம், புத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சரி, சின்ன பிள்ளைல எல்லாம் வயல்ல போய் உளுந்து பயிர் எடுக்கிறதுக்கு அதுக்காக போவோம், எல்லாம் போவோம். எங்க அப்பா வயக்காரம் எல்லாம் ஆள்லாம் சேர்ந்து இருப்போம், போயிருப்போம். அப்ப வந்து வயல்ல ஆடு மேஞ்சி இருந்துச்சு.
1: சரி,
2: வயல்ல ஆடுறா வயல்ல ஆடுறா
1: வடிவேலு
2: விட்டு பார்த்து சிரிக்காம வயிறு குடுக்க சிரிச்சேன் மேடம். அது அவ்வளவு சிரிப்பு வரும்.
1: சூப்பர் சார்.
2: எப்ப பார்த்தாலுமே அது ரொம்ப சிறப்பா இருக்கும். பெயிண்ட் கண்டக்டர்.
1: ஆமா,
2: அப்ப அப்ரண்டிஸ் வந்து ரொம்ப சிறப்பானது. நல்லா இருக்கும் மேடம்.
1: சூப்பர் சார்,
2: உங்களுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஆசை திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரன் அனுபமா மற்றும் குழுவினர் குரல்ல வாலி வரிகளை தேவாவுடைய இசையில. ஸோ எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். இது விபத்து பாரு தமிழ் 102.3 மாநிலங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: நேரம் 5:32. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வயிறு குலுங்க குலுங்க மனசு விட்டு சிரிச்ச அந்த நினைவு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அழகா கால் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆன்சர் பண்ண 0494-2952-0853-8389-8711 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் FM.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சிவகுமார் சார், சொல்லுங்க.
2: அதாவது நான் கிளாஸ்ல வந்து சின்ன பிள்ளையில கிளாஸ்ல வந்து ஒரு தமிழ் டீச்சர் வந்து மந்த்லி டெஸ்ட் வச்சாங்க தமிழுக்கு.
1: சரி,
2: அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, இரட்டை கிளவி என்றால் என்ன, அதை பத்தி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி,
2: எல்லாரும் டெஸ்ட் எழுதுனா மக்கா நாள் காலையில வந்து ஒரு பையன் டெஸ்ட் ஆன்சர் பேப்பரை கொண்டு வந்து எல்லாருக்கும் படிச்சு காமிச்சாங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, இரண்டு பாட்டிகள் ரோட்டிலே நடந்து செல்வது இரட்டை கிளவியாகும் அப்படின்னு எழுதி வச்சுட்டான். பார்த்து வந்து பார்த்தாக்க ஒரே சிரிப்பு, கிளாஸே கையை வச்சு ஒரே சிரிச்சு அப்படி எழுதி வச்சுட்டா மேடம்.
1: ஓகே சார், இதுதான் நீங்க வயிறு குழுங்க குழுங்க சிரிச்ச அந்த நினைவு இல்லையா?
2: ஆமா மேடம்.
1: ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விவித் பாரதி கேட்டுட்டே இருங்க.
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் FM. சூப்பர், வந்து கட் பண்ணிட்டு போறது தான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் FM.
3: வணக்கம் குழலி, புன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கடைசியா செத்து ரெண்டு நாள் மாடி வீட்டுல உட்காந்து இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ரஜினி சார் மூவி ஒன்னு ஓடி இருந்தது, காமெடி சீன் ஓடி இருந்தது, உழைப்பாளி படம்.
1: சரி,
3: அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பா போல,

0: மிஸ்டர் சார் வந்து சந்திக்க வந்திருப்பாரு. அப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து டஸ்ட் புஷன்னு இங்கிலீஷ்லயே அவரு சார் நம்ம ரஜினி சார் வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசுவாரு. உடனே ரஜினி சார் ஒரு இங்கிலீஷ் பேசுவாரு பாருங்க, வேற எல்லாம் உங்களுக்கு உண்மையா பார்த்தோன்னு அவர் எடுத்தோன்னா ஐயா ஐ டோன்ட் ஐ சீ அண்ட் ஆங்கிரி அண்ட் விஷிஸ் விஷிஸ் அப்படின்னு ஒரு அச்சு விடுவாரு. உடனே இவரு இல்ல விஷயம் தமிழ்லயே பேசலாங்களா தமிழ்லயே பேசலாமாட்டா அப்படின்னு ஒரு ஐயோ உடனே தமிழ்ல பேசுவாரு. அவங்க கவர்னர் இவரு இருப்பா போல யாரும் கவுண்டர் மணி இருப்பாரு சார் அவரு இங்கிலீஷ்ல பேசினாரு நீங்க பேசுறீங்களா யோ அவன் பேசுறது இங்கிலீஷே இல்லையா அது அமெரிக்கா இங்கிலீஷ்.
1: அந்த அந்த காட்சி தான் நீங்க கடைசியா வயிறுக்குள்ளுங்க சிரிச்சது இல்லையா?
0: தும்பல் இரும்பல் விக்கல் கேட்டது பசி பதவி பட்டம் பொறப்பு இறப்பு கேட்டு வர்றது எச்சத்துக்கு எச்சத்து பண்ணிருப்பா. ஆனா இதுல வேற மாதிரி பேசிருப்பாரு. நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: வணக்கம் உத்பாரை தமிழ் எஃப்எம்.
2: மாலகிரி வணக்கம்மா.
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சால்பட்டி கோபால்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எங்க பேத்தி எல்லாம் கும்பகோணம் போனங்க.
1: சரி.
2: அங்க எங்க பேத்தி பார்த்து இது என்ன ஊர்மன்னா கும்பகோணம். தஞ்சாவூர் தத்தானிச்சு. அப்புறம் நேத்துல முன்னாடி போன் பண்ணி பேசணும் பேசிக்கிட்ட அது என்ன பண்ணிச்சு தாத்தா என்னமா சாப்பிட்டா பொங்கல் பொங்கல் ஜனவரி மாசம் தானே வரும் அப்படின்னா இல்ல தாத்தா இது சாப்பிடுற பொங்கல்
1: அவங்களுடைய வயிறு குழுங்க சிரித்தாரு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்க ஃபேஸ்புக்லயும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கடைசியா படிச்சிடலாம். மறுபடியும் ஒரு முறை நம்பர் சொல்றேன், புது புது காலர்ஸ் நிறைய கால் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க. 0444-9952-0853-2838-9871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரத் தமிழ் எஃப்எம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருப்போம், அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: புஷ்பா விஜிலி. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் ரெண்டு சிலருந்து ஹயாத் பாஷா ஜெய்பூர் நிஷா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: எப்படி மேடம் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்கள்?
3: நல்லா இருக்கு மேடம். சமீபத்துல எங்க நண்பரை பாக்குறதுக்காக அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஜிஹெச்க்கு.
1: சரி.
3: அப்ப அவருடைய அட்ரஸ் அவரு எந்த வார்டுல இருக்காருன்னு சொல்லி நாங்களே விசாரிச்சுன்னு போயினே இருந்தோம், நானும் என் நண்பரும். அப்ப போர்த் ஃபுளோர்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்க ஒருத்தர். தேடினு போறோம், எதிர ஒருத்தர் இறங்கி வந்து நின்றாரு. என்னை பாத்துட்டு சார் 39 எங்க வருதுன்னாரு. 38 பக்கத்துல சொல்லிட்டு நான் போயினே இருந்தேன். அவரு ரொம்ப கடுப்பாடு. என் ஃப்ரெண்ட் இல்ல என்ன கூட சொல்லி இருப்பாங்க
1: வணக்கம் புத்பாரி தமிழ் எஃப்எம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு நல்லா சூப்பரா இருக்குது.
1: சொல்லுங்க சார்.
4: மேடம் ஒரு சின்ன வயசுல மேடம் நாங்க எல்லாம் கும்பலா இருப்போம், கரண்ட் ஆப் ஆயிடுச்சுன்னா கப்புன்னு வந்து நான் உட்காந்து இருப்பேன் மேடம். என் பேத்தி ஓட்டி இருக்கா கிட்டு ஓடி போடுவா மேடம்
1: கரண்ட் ஆஃப் பண்ணு.
4: நிறைய பண்ணுவோம் மேடம்.
1: ஓகே சார்.
4: ஆமா மேடம், ஒரே ஒரு சின்ன வார்த்தை, சின்ன சின்ன சிட்டுகள் எல்லாம் கூட பேசுவா மேடம். அஸ்மிதா திரும்பி சிந்திச்சு பேசுவா. நன்றி மேடம்.
1: நன்றி சார். நன்றி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, உயிரை திரைப்படத்திற்காக தையா தையா வந்துகிட்டே இருக்கு. சுக்வித்த சிங் மற்றும் சுபா குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, ஏ ரஹ்மான் இசையில. ஸோ ஸ்டே டியூன் தி விவித் பாரதி தமிழ் ஃபம் 2.3.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: 102.3 FM. நேரம் 5:48. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கும்பகோணத்திலிருந்து மனோகரன் பேசுறேன்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: அதாவது ஒரு தர நானும் என் ஃப்ரெண்டு பேசி, ஒரு பொண்ணு அவங்களும் என் ஃப்ரெண்டு தான், அவங்க அங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம்.
3: சரி,
4: பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஊட்டி, அவங்க ஊட்டில இருந்து ஒரு நேயர் வந்தாரு. அவரு வந்து அவங்க கொஞ்சம் வயசான ஒரு அவர் வந்து பேசினேன்னா, இது அந்த பொண்ணுக்கு ஒரு போன் வந்துருச்சு. பாருங்க, அந்த பொண்ணு வந்து அங்க பேசுறவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, இவன் என்ன அடங்கவே மாட்டேங்கிறான், இவனுக்கு விஷ ஊசி போட்டாதான் அது அடங்கும். அந்த விஷ ஊசி போடணும் அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன நினைச்சிட்டாருனாக்கா, விஷ ஊசி இதெல்லாம் விஷ ஊசி பழக சொல்லுதா எனக்கு.
3: ஓ, மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களா?
4: நாங்க சொல்ல சொல்லி அவங்களுக்கு விளக்காட்டி திருப்பிலா திருப்பி தாங்க முடியல எங்களுக்கு, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு. அந்த பொண்ணு போன வச்சுட்டு, அப்பா நான் உங்களை சொல்லலப்பா, நான் வந்து தொடர்ல சொன்னப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர்

0: பார்த்தாலும் அம்மா எனக்கு எப்போ வந்தாலும் கேட்பாரு, அம்மா எனக்கு விச வசதி போட்டுறியா, வசதி போட்டுறியா பாரு எப்போ வந்தாலுமே. அது நினைச்சு நினைச்சு சிரிச்சேன் பாருங்க, நீங்க நைட்டு கூட நினைச்சு பார்த்து சிரிச்சேன், அந்த அளவுக்கு ஒரே சிரிப்பா ஆயிடுச்சு அந்த அந்த சம்பவம்.
1: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன் மேம்,
1: சொல்லுங்க.
2: என்னுடைய தருணத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த பள்ளி படிப்புல பாத்தீங்கன்னா, இந்த கோணி பையில போ பாத்தீங்கன்னா, அதுல விட்டு ஓட விடுவாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா, ஓடிட்டு போயிட்டு பாதியில உருண்டு பிறண்ட தலைக்கில பல்ட்டி அடிச்சு பாருங்க, அது இப்ப கூட ஞாபகம் வருது. இது பண்ணுவாங்க.
1: ஓகே சார்,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், எம்டிஏ சந்தேசி நகர் அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
1: நலம் சார், நீங்க நலமா?
3: மேடம், நான் என்கிட்ட ஒருத்தர் 30 ரூபாய் கொடுத்துட்டு சாயங்காலம் கொடுவேன் மேடம், அதுக்குன்னா ஒருத்தர் ஓடியாந்து அதுல இருந்து ஒரு 5-man ஆர்மி எடுத்து போண்டா வாங்கி சாப்பிடலாமான்னு பக்குனாச்சு மேடம், சிரிக்க முடியல. 5 ரூபாய்க்கு பேரு 5-man ஆர்மி, 7 ரூபாய்க்கு பேரு 7 steps of kung fu, 10 ரூபாய்க்கு பேரு வந்து 10 commandments.
1: ஓகே,
3: ஸ்டேஜ்ல இல்ல மேடம், ஏறி ஒருத்தர் உட்காந்து, தம்பி நீ வந்து ஏறி உட்காந்துக்கின்ன சொன்னாரு மேடம். அது வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட், பாக்க வந்து நம்மள உட்கார வைக்கிறாருன்னு பார்த்தா, என்னப்பா இன்னும் மழுக்கு வரல மழுக்குன்னாரு. வில்லேஜ் ராஜ் மாதிரி தான் சொல்லுவாங்க மேடம், அது ரொம்ப ஆணவமா இருக்கும். அது
1: வந்து
3: மழுக்கு எங்கன்னா போனீங்கன்னா, நீங்க கூட மழுக்குன்னு சொல்லுங்க, ஒட்டுமொத்தம் ஒரு 50 பேர் சிரிப்பாங்க. எங்க படிச்ச ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன் மேடம், தேடிச்சாலாமா தேடிச்சு கழுவி வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நடந்து சொன்னா பசங்க ஓடுறானுங்க சிரிக்கிறதுக்கு. 1 hour மேல சிரிச்சோம் மேடம் இத.
1: ஓகே சார், கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு சார்.
3: நல்லா இருக்குதா ஜோக்கு?
1: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
3: அது நேருக்கு நேர் அனுபவிச்சது மேடம் நானு.
1: ஓகே, நன்றி சார், நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் இங்கே நம்மளுக்கு ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதையும் நம்ம அப்படியே சைட்டில் வாசிச்சிடலாம். ஹைடா மஹி, வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பட்டி பொன்னமராவதியிலன்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரேஜா மனோகரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பிரபாகரன் பிரபாகரன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் நண்பரோட இல்லை நிகழ்வில், இல்லை திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்ட போது எல்லாரும் பேசி சிரிச்சு மகிழ்ந்தோம், அதுதான் வந்து வயிறு குழுங்கு குழுங்கு சிரிச்ச நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் பர்வதவதி, நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம். கோபால் சம்மல்பட்டி, யுக ராஜேஷ், உங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி உள்ள வந்து பூந்துக்கிட்டு வெளியில போகாம சுத்தி ஓடுனுச்சு, ஒரே காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிற மாதிரி இமோஜி எல்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பத்மா சவுந்தரராஜன், தஞ்சை தேனி, பிரகாஷ் குமரன் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மாலை வணக்கம் எல்லாம் போட்டிருக்காங்க. பொன்னிமன்மேடு வண்ணை கணேசன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், சோமசுந்தர பிரபு எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய திருமண நாளுக்கு வந்து அவங்களுடைய மகள் வந்து ஒரு பரிசாக ஒரு புகைப்படம் வரைஞ்சி கொடுத்தாங்க தன் கையால், அதை பார்த்து நல்லா சிரிச்சு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கார். தேனி ஹரிராம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சூளை ரேஜா மனோகரன் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் பக்கத்தில் இருந்த பக்கத்து கடையிலேருந்து துணி கடையாக இருந்துச்சு, அதை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மேனிக்வின்ஸ் இருக்கும்ல, அதாவது அந்த ட்ரெஸ் மாட்டி பொம்மையெல்லாம் நிற்க வைப்பாங்களா, அந்த கருப்பு பொம்மைகள் இருந்திருக்கு, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க போல். ஸோ ஒரு 7 மணிக்கு வேற ஒருத்தர் கடையை பார்க்க வந்தப்போ இவர் சாவி கொடுத்துருக்காரு. ஸோ திறந்து பார்த்தோன்னா அந்த பிளாக் இமேஜை பார்த்துட்டு அவங்க வந்து பேயின்னு நினச்சி பயந்து வெளியில் ஓடி வந்து, என்னப்பா கடையை கட்ட சொன்னால் பேய் கடையை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ அந்த நிகழ்ச்சியை நினச்சி வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு.

வின் பண்ணுது, ஃபீஃபாவில் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமாம், வந்து பயங்கரமாக நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. கேரளாலாம் லீவ்லாம் விட்டுருக்காங்க இல்லையா. வீரராகவன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து தன்னுடைய மனைவி பின்னால் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சி வண்டி ஓட்டிட்டு போனதுதான் பயங்கரமாக நினச்சி சிரிச்சு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய வானொலி நம்பர் ஈரோடு பிரபாகரன் தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவர்கிட்ட, அதாவது தன்னுடைய அலுவலக நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் இவர் வானொலி பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஏன்ப்பா இன்ட் இதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு அவர் கேட்டோனதுக்கப்புறம் தான் இவருக்கு ரியலைஸ் ஆயிருக்கு இவர் ஒர்க் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நினச்சி பயங்கரமாக சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரம் வழக்கம் போல் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ஒன்னா 2.3 அதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி இல்லை கலர்ஃபுல்லாக போட்டிருக்காரு. கமலாவர்தன், மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே வந்து ஸோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் பேசின அத்தனை நேயர்களுடைய அனுபவங்களும் எங்களை வாய் விட்டு சிரிக்க வச்சுது, கேட்குறதுக்கு ஜாலியாச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது ஐநா வரம் டெய்லர் என்ன சொல்லியிருக்காரு, நான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சியிலேருந்து காதல் மீராட் சாஹிப் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காங்க. எஸ், செந்தில் கண்ணன் ஷோபா, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்குது, நானும் நிகழ்ச்சியை கேட்டு வயிறு கொள்கொங்களும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரகாட்டன்காரன் திரைப்படத்துக்கு அந்த வாழைப்பழம் ஜோக் தான் என்னை பயங்கரமாக சிரிக்க வச்சது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கார். இன்றைக்கி நமக்கு வந்து நேயர்கள் நிறைய பேர் வந்து நிறைய திரைப்பட நிகழ்ச்சிகளை சொல்லி, அதாவது திரைப்பட ஜோக் காமெடி சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. NMP நச்சுப்பிள்ளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு காரைக்கால்லேருந்து. தேனியிலிருந்து ஹரிணாம் பூந்தட்டல் நிகழ்ச்சி நீங்கள் தான் கேட்குற, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. நன்றி. நடராஜன் சுப்பையா புத்தகரம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து முதியோர் ஆசிரமத்துக்கு போயிருந்தோம், அங்கே இருந்த முதியோர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி உயிர் குழுங்க சிரிச்சோம், அது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்த் கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வைத்தியநாதன் அம்மாபேட்டையிலிருந்தும் அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மம்பலத்திலிருந்தும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

என் கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் வந்து கடைசியாக மனசு விட்டு சிரித்தது வந்து நேத்தி ஸ்பெயின், அதாவது இன்னைக்கு காலையில் ஸ்பெயின்

இன்னைக்கு போன்ற நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போச்சு. நிறைய பேர் தன்னுடைய வயிறு குழுங்க சிரிச்ச அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும், சொன்ன அவங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போறது வந்து ஒரு பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாட்டு சிவா மனசு சக்தி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில நாமத்துக்குமார் வரிகளை ரஞ்சித் இசையில வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், இது வித் பாரத் தமிழ் FM 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை
1: தேரம் 6:01 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை பக்தி மாலை நிகழ்ச்சியில் திரைப்படங்களில் வந்த திரை இசையில் வந்த பக்தி இசை பாடல்கள். நான் கடவுள் படத்திலிருந்து

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:07 பக்தி மாலையில் உங்களுக்கு அடுத்த பாடல் டி எம் சுந்தரராஜன், பி மாதுரி மற்றும் குழுவினர் பாடிய இந்த பாடல் ஐயாசாமி அவர்கள் எழுதினது, தேவராஜன் அவர்களுடைய இசையில், அன்னை வேளாங்கண்ணி படத்திலிருந்து.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை.
1: பாலமுரளி கிருஷ்ண அவர்கள் குரலில் வள்ளலார் இயற்றிய திருவாகவலிலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் திசை மாறிய பறவைகள் படத்திலிருந்து அருள் ஜோதி தெய்வம் பாடல்.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.

0: பக்தி மாலை
1: நிகழ்ச்சியில் 6:20 கேட்கவிருக்கிற அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கம் குரலில் பழனிசாமி எழுதிய குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் வருகிற பாடல்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி

0: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரி சீல் சித்ரா குரலில் ராஜகாளியம்மன் திரைப்பட பாடல்.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி வாலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்ல மீடியம் ஸ்கேல் போகும்போதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து GDP வந்து 30% MSME டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவல செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக்கா அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15

0: 5 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
2: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
1: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்க்குக்கும் நம் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
4: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 மந்த் கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
1: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 6:01 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டேல பாட்டு மியூசிக் இசை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். மதியத்துலேருந்து அஃப்கோர்ஸ் 8 வரைக்கும் இது கண்டினியூ ஆக போகுது. ஆனால் அந்த வகையில் இப்போது நாம் கேட்க போகிற பாடல்கள் என்னென்ன? ஓகே, கண்மணி பட பாட்டு, அதை தொடர்ந்து ராவணன் பட பாட்டு, அதை தொடர்ந்து
1: வானம் தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டு சிறகு பூக்களுக்கு
0: திருமாணிக்கம் பட பாட்டு, அதை தொடர்ந்து VIP 2 பட பாட்டு. அண்ட் இப்போ நாம கேட்க போற இந்த பாட்டு மென்டல் மனதில் ஃப்ரம் ஓகே கண்மணி. இந்த பாட்டை யார் பாடியிருக்கிறார்கள் என்றால் ஜெனிதா அண்ட் சாஷா திரிபாதி. எழுதியவர் மணிரத்னம் மற்றும் ஏஆர் ரஹ்மான், ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மானை செய்த ஓகே கண்மணி படப்பாட்டு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை மண்டே மியூசிக் டே என்பாக

மாண்டே மியூசிக் டே சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1000 லட்சம் கோடி முறை கேட்டிருந்தாலும் அந்த பாட்டை இன்னொரு முறை திருப்பி கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் புதுசாக இருக்கிற மாதிரியான பாடல்கள் தான். அந்த வகையில் கேட்ட இந்த பாட்டு விஜய் பிரகாஷ் கீர்த்தி சாகித்தா பாடினது, வைரமுத்து எழுதி ஏ ரஹ்மான் இசையில், ராவணன் படப்பாட்டு. கேட்க போகிற இந்த குட்டி பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசிஷன், திருமாணிக்கம் படத்தில், திருமாணிக்கம் படத்தில் விஷால் சந்திரசேகரவுடைய கம்போசிஷனில் சொர்க்கோ எழுதின இந்த பாட்டை சிந்தூரி விஷால் மற்றும் கருங்குயில் கணேஷ் என்கிற இரண்டு பாடகர்கள் பாடின இந்த பாட்டு. அண்ட் இந்த பாட்டை பல பேர் முதல் முறை இப்போ தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன்.

0: வைப் பண்றங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

ஷான்ரோல் தான் நான் என் மானசி பாடினது, பொயட்டு தானும் சொல்லிருந்தேன் இந்த பாட்டு. விஐபி 2 படத்துலேருந்து கேட்டிங்க. கேட்க போகிற அடுத்த பாட்டு மெர்சல் படத்துலேருந்து. மெர்சல் படத்தில் ஏர் ரகுமான் இசையில் ஏர் ரகுமான் அண்ட் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. இந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாட்டுக்கு முன்னாடி சமந்தா கேட்பாங்க, குல்ஃபி சாப்பிட்லாமா இல்லை என்னமோ ரோஸ் மில்க் குடிக்கலாமா ஏதோ கேட்பாங்க. அது அந்த குல்ஃபியும் ரோஸ் மில்க்கும் எவ்வளோ சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் இந்த பாட்டில். அஃப்கோர்ஸ் ஏஆர் ரகுமான் வாய்ஸும் தான். அந்த ஹம்மிங் வருது இல்லை, யாச்சே யாச்சே.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் ஆகுது. இந்நேரத்துக்கு நான் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேனே ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நேற்று நமக்கும் கேரளம் மாதிரி லீவ் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபீஃபா 2026 ஃபைனல் மேட்சுக்காக பல இடங்களில், கேரளம் மட்டும் இல்லை பல ஊர்களில் பல இடங்களில் வந்து லீவெல்லாம் விட்டுருந்தாங்க. ஸ்பெயின் அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலகக்கோப்பை 2026 கைப்பற்றி விட்டது. எப்படி நடந்தது அப்படிங்கிறது அண்ட் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் நாமும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஒருவேளை நீங்களும் மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் இப்படி இருந்தது, இந்த மேட்ச்சில் இந்த கோல் அடிக்கும்போது நான் இப்படி பார்த்து கொண்டிருந்தேன், இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா எனக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். அறிவு வேடன் ரெண்டு பேரும் பாடினது, அறிவு எழுதின இந்த பாட்டு நிவாஸ் கே பிரசன்னா, இசையில் பைசன் காலமாடன் படத்துலேருந்து.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு. 102 புள்ளி 3 பாட்டுக்கு இதான்
1: செவன் செவன் டைம் ஆகுது. சிஆர் செவன் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் சிஆர் செவன் அப்படின்னா யூனிவர்ஸெல்லாம் அத்தனை பேத்துக்கும் தெரியும், அது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் அழுதப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் அடுத்து யார் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அண்ட் அடுத்து யார் இந்த உலகக்கோப்பையில் அழுதுட்டு விடைபெற போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நெய்மார், அதே நடந்தது. அப்புறமா அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி லூக்கா மாட்ரிச், அவருமே குரோஷியாவிலேருந்து எப்படியாவது ஒரு கப்பு வாங்கணும்னு வின் பண்ணவர். ஹாரி கேன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ரிட்டையர்மெண்ட், அவர் தான் இருக்க வேர்ல்ட் கப்பு ஜெயிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு. இருந்தாலும் அவர் ஆஸ் கேப்டன் மூன்றாவது இடம் வந்துருச்சு இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு ஆறுதல். யாருமே எதிர்பார்க்காத அண்டு கிட்டத்தட்ட முக்கால்வாசி உலகம் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்னென்னா, ரொனால்டோ அந்த நெய்மாரை அடுத்து கோட் மெஸ்ஸி அழுவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல, நான் உட்பட. இந்த பல ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது இந்த உலகக்கோப்பையில், அதுவாக தான் இருக்கும். அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில், ஆமாம் இது நடந்திருக்கும், இப்படி நடக்கும், ஏன்னா ஸ்பெயின் மாதிரி ஒரு டீம் வந்து இந்த இதுவரைக்கும் நடந்த உலகக்கோப்பை மேட்சஸில் அவங்கள மாதிரி ஒரு டீம், யங் அந்த எனர்ஜெட்டிக் டீம் வந்து இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க. ஓகே, நேற்று மேட்ச் அப்படி இருந்தது. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு ஒன் சைடட் மேட்ச் தான். ஸ்பெயின் மட்டுமே அந்த கிரவுண்டில் விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்த மேட்ச்சு. அவ்வளோ டேலண்ட்டாக விளையாண்டுருந்தாங்க அவங்க. வாட்டர் பாக்கெட் பாட்டு மனசை ஆற்றுவதற்காக சந்தோஷ் நாராயணன் அண்ட் மை ஃபேவரட் ஸ்வேதா மோகன் பாடுறாங்க. கானா காதர் எழுதின இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் இசையில், ராயன் படத்துலேருந்து. கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து ஃபீஃபா 2026 வேர்ல்ட் கப்பில் என்னெல்லாம் நடந்தது, மெஸ்ஸி ஏன் அழுதார், எல்லாத்தையும் பேசுவோம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக

0: ஜோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இன்று காலை 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 மணி அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 1,66,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் தேத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர

13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்ட பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். பனை மரம் நமது மரம், நமது மாநில மரம். ஆனா அதிக முக்கியத்துவம் பெறாத மரமா இருக்கு. ஒரு தென்னை மரத்துக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கறதில்ல. தென்னை வாழையை போல பனை மரத்தின் எல்லா

0: பாகங்களும் பலன் கொடுக்கக்கூடியவை தான். பனை ஓலைகளில் தான் அந்த காலத்தில் எழுத்தாணி கொண்டு எழுதினாங்க. பனை ஓலைகள் இல்லாமல் இருந்திருந்தா நமக்கு கம்பராமாயணம் கிடைச்சிருக்குமா? அந்த கால சங்க இலக்கியங்கள் கிடைச்சிருக்குமா? நமது நாடு சுதந்திரம் அடைந்த போது அந்த சமயத்தில் சுமார் 100-110 கோடி பனை மரங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்போது நமது மக்கள் தொகை 30 கோடி தான். 30 கோடி முகமுடையாள்னு அப்போவே பாரதி பாடியிருக்கிறார். ஆனால் இப்போது அது அப்படியே மாறி போயிடுச்சு. மக்கள் தொகை
1: 140 கோடி ஆயிடுச்சு,
0: பனை மரங்கள் 10 கோடி ஆயிடுச்சு. மக்கள் தொகை பெருக்கம் தேவையா தேவை இல்லையான்னு நமக்கு தெரியும்.
1: லக்ஷ்மி நரசிம்மன் சார்,
0: நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த காலத்தில் அரசாங்கம் சொன்னது நினைவுல இருக்கும். இப்போ இதை நாம மாத்திக்கணும். நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. மக்கள் தொகை பெருக்கம் தான் பெரும்பாலான சிரமங்களுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கு. இன்னும் இந்த காலத்துல நாம 3-4 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது நமக்கும் சிரமம், நாட்டுக்கும் சிரமம். இது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு 3-4 குழந்தைகளுக்கு பதிலா வீட்டுக்கு 3-4 மரங்கள், குறிப்பா பனை மரங்கள் வச்சு வளர்ப்பது நல்லது, அதிக பலன் கொடுக்கும். கஜா புயல் அடித்த சமயம் எல்லா மரங்களும் வீழ்ந்திருக்கு, பனை மரம் மட்டும் விடலை. காரணம், அதன் வேர் அமைப்பு அப்படி. பனை மரத்தில் இருக்கும் அத்தனை பாகங்களும் பயன்படும். பனை ஓலை பயன்படும் குடிசை போடுறதுக்கு, நுங்கு பதநீர் சாப்பிட பயன்படுத்துகிறோம். பனை ஓலையில் காத்தாடி செஞ்சு விளையாடுற பழக்கம் அந்த கால சிறுவர்கள்ட்ட இருந்தது, இப்போ இல்லை. காத்தாடினா என்னன்னு கேட்பாங்க நமது பிள்ளைகள். அதே போல பனங்கிழங்கு பனம் பழம்லாம் கூட சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இன்னைக்கு இதெல்லாம் காட்சி பொருளாயிடுச்சு. பனை மரங்களை வளர்த்தோம்னாலே நமது நாட்டின் பொருளாதார நிலையை வெகுவா உயர்த்திடலாம்னு அதனை அறிந்தவர்கள், அதாவது பனையின் அருமை பெருமைகளை அறிந்தவர்கள் சொல்றாங்க.
1: லக்ஷ்மி நரசிம்மன் சார்,
0: பனைமரம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நுங்கு கள் மட்டும்தான். அதையும் தாண்டி நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. பதநீர்லேருந்து கருப்பட்டி எடுக்கப்படுது, சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும். அந்த காலத்தில் கருப்பட்டி காஃபி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். சீனிங்கிறது வந்துச்சு, கருப்பட்டியை மறந்தோம், கூடவே வியாதிகளும் வந்துடுச்சு. அப்பா கிட்டேருந்து சொத்து வருதோ இல்லையோ சுகர் வருங்கிறாங்க. கருப்பட்டியை பயன்படுத்தி களிகிண்டி சாப்பிட்டா தொண்டையிலிருந்து வயிறு வரை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க கருப்பட்டியை அறிந்தவர்கள். பனையிலிருந்து கிடைக்கிற கருப்பட்டி திடப்பொருள், நுங்கு திடமும் திரவமும் சார்ந்த பொருள், பதநீர் திரவ பொருள். எல்லா விதமான பொருட்களையும் தரக்கூடியது பனை மரம். பனை மரம் நமது மரம். நிலத்தின் வரப்போரங்களில் நட்டுட்டா நமது நிலங்களுக்கு காற்று தடுப்பானா பயன்படும். நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணா விளங்கும் பனை மரம். அவற்றை நாம பாதுகாத்தோம்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மண்ணுக்கு மரம் அழகு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

7:35 டைம் ஆகுது. 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மந்திய மியூசிக் டே பார்த்து சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்ந்து ஃபுட்பால் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், உலகக்கோப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், மெஸ்ஸி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரபாகரன் சொன்னது தான், விளையாட்டு வந்து எப்பவுமே தனி மனித ஆளுமையின் கீழ் ஆளப்படுவது அல்ல, அடுத்தடுத்த தலைமுறை வீரர்களின் திறமைகளால் ஆளப்படுவது என்பதை இந்த உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா நிரூபித்தது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வெர்சஸ்

அர்ஜென்டினானியின் விளையாட்டு நிகழ்வு ஒரு சிறந்த விளையாட்டின் தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அர்ஜென்டினா கிடையாது, ஸ்பெயின் மட்டும். பல முன்னணி வீரர்களை கொண்ட அணிகள் தோற்றது. கால்பந்து போட்டி என்பது ஒரு தனி மனிதனின் திறமையை சார்ந்ததல்ல, ஒரு அணியின் ஒட்டுமொத்த உழைப்பே வெற்றியை தேடித்தரும் என்பதை நிரூபித்த விளையாட்டு திருவிழா. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா காலிறுதி மற்றும் அரையிறுதி போட்டி கடைசி நேர கோல் மூலம் அடுத்த போட்டியில் தரும். கால்பந்து போட்டி கடைசி நொடி பொழுது வரை எதுவும் நடக்கலாம் என்ற விளையாட்டின் ஸ்பிரிட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அர்ஜென்டினா விளையாடுனா அத்தனை மேட்ச்னு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு பிரபாகரன். பிரபாகரன் எல்லாம் ஓகே, எனக்கு அழுதுருக்கக்கூடாது மெஸ்ஸி அப்படிங்கிற மெஸ்ஸி ஃபேன்ஸ் நான் உட்பட நிறைய பேர் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த என்ன அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அணி இன்னொரு அணிக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பந்துகளினுடைய இங்கேருந்து இங்கே இவ்வளோ பாஸ் பண்ணாங்க, இங்கேருந்து போய் டார்கெட்டில் இவ்வளோ கொண்டு போனாங்க, பால் போச்சு, அண்ட் போஸ்ட்டில் ஆன் போஸ்ட் கோலுக்குள்ளே இவ்வளோ பால்ஸ் வந்து அவங்க அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, முயற்சி பண்ணாங்க கோலுக்காக அப்படிங்கிறது. முதல் 80 நிமிடங்கள் வரை அண்ட் ஸ்பெயினுக்கு வந்து 27 வாய்ப்புகள் அப்படி எடுத்திருந்தாங்க. சரி, அர்ஜென்டினா என்ன அப்படின்னு அடுத்த கார்டு வருது, டிவியில் பார்க்குறோம், அதிர்ச்சியாக இருந்தது, பூஜ்ஜியத்தில் இருந்தது. இத்தனை மேட்ச்லேயும் வந்து அத்தனை கோல்ஸ் எல்லாம் போட்டு வெற்றி பெற்ற அர்ஜென்டினாவால் அந்த ஸ்பெயினுடைய டிஃபென்ஸை தாண்டி ஒரு கோல் கூட, ஜீரோ, ஒரு கோல் கூட அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டே போக முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக அவங்க வந்து ஸ்பெயின் வந்து நேற்று அர்ஜென்டினாவை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இவங்க 11 பேர் தான் விளையாண்டாங்க, ஆனால் அங்கே விளையாண்டது ஸ்பெயினில் 11 பேர் என்கிற 110 பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது ஒவ்வொரு விஷயமும். மெஸ்ஸியால் எந்த ஒரு வாலையும் உடையவே முடியல, அவ்வளோ பெரிய கேட்லாம் போட்டாங்க. எங்கே போனாலும் கேட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் கேட்டு போட்டாங்க. எம்எஸ்வி என்னுடைய வாய்ஸில் எனக்கு இந்த பாட்டெலாம் கேட்கணுன்னு தோணுச்சு, பேக் டு 90s மாதிரி. அண்ட் அப்படி ஒரு 3 பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதில் இந்த பாட்டு முதல் பாட்டு காதல் மன்னன் படத்துலேருந்து.

0: ருசிக்காதா?
1: எஸ் ஹூ இஸ் இட்?
2: டான்.
3: 102.3
4: பாட்டுக்கு டான்.
5: 7:42 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பலையில் மந்தே மியூசிக் டே என்பா கூட. அண்ட் 2026 உலக கோப்பை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு, உலகின் மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் கோல்டன் பால் அவார்டு வந்து ரோட்ரி வாங்கினார் ஸ்பெயின். மிட்ஃபீல்டில் அவர் விளையாடுவார். அதே மாதிரி கோல்டன் பூட் வந்து எதிர்பார்த்த மாதிரி கிலியன் எம்பாப்பே. மெஸ்ஸி இந்த போட்டியில் ஒரு 2 தொடர்ந்து அடிச்சிருந்தா அந்த வாய்ப்பு மெஸ்ஸிக்கு வந்துடுவோம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கோல்டன் க்ளவுன்னு சொல்லுவாங்க, தங்க கையுறை அப்படிங்கிற அந்த விருது தான் ரொம்ப முக்கியமானது இதில். ஏன் அப்படின்னா, தான் விளையாடின 8 ஒரே 1 மட்டும்தான் இட்டிருக்காரு, மீதி எல்லாமே பூஜ்யம். 1 கூட அந்த போஸ்ட்டு உள்ளே என்னை தாண்டி அப்படிங்கிற மாதிரி, என்னை தாண்டி அந்த படத்தில் அஜித் வர வசனம் மாதிரி, என்னை தாண்டி நீங்கள் பார்க்கலாங்கிற மாதிரி இருந்தது பால். அப்படி ஒரு சூப்பர் பிளேயராக இருந்தாங்க. அண்ட் இதில் மொத்தம் 2 ரொம்ப முக்கியமான அவார்டை யங் பிளேயர்ஸ் ஸ்பெயினில் இருந்தால் வாங்கினாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ போராக போயிட்டுருந்ததே அப்படின்னு பார்த்தா, அந்த கடைசியில் எங்களால் முகேஷை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு விளம்பரம் வரல. அந்த மாதிரி அர்ஜென்டாவை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஆஃப்லேயே தெரிஞ்சிடுச்சு. அவங்க ரொம்ப எனர்ஜி டவுனாக இருந்தாங்க. அந்த எனர்ஜியை வந்து ஃபஸ்ட் ஆஃப்க்கு நடுவில் ஒரு 20 கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆடல் பாடல் நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல். அந்த மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் ஷக்கீரா தொடங்கி மடோனா அண்ட் பிடிஎஸ் ஜஸ்டின் ஃபீபர் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொனால்டினியோ அண்ட் ரொனால்டோ பிரேசிலுடைய மிக முக்கியமான லெஜெண்ட்ஸ் 2 மடோனா கூட அந்த ஸ்டேஜில் வந்தாங்க. சூப்பராக இருந்தது அதெல்லாமே. அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த டெக்னிக்கலாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது தான் பயங்கர பிரமிப்பாக இருந்தது. அது எடிட் பண்ணாங்களா அப்படிங்கிறத ஏஐ கிட்ட கேட்கணும். அது வந்து லைவ்ல இவ்வளோ பர்ஃபெக்ஷனோட இதை வந்து ஒரு இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஃபுட்பால் யுனைட்ஸ் அப்படின்னு எல்லா கேப்டனும் அவங்களுடைய கைகளில் போட்டிருப்பாங்க அந்த பட்டையில், அந்த தோளில் கேப்டன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பேட்ச் இருக்கும். அதில் ஃபுட்பால் யுனைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தீம் இருந்தது இந்த வருஷம் 2026. அதை தாண்டி ஒரு விளையாட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான மெயின் தீம் என்ன, விளையாட்டு நம்மளை உற்சாகப்படுத்தும், விளையாட்டு நம்மளை ஆர்வமாக்கும், விளையாட்டு நமக்கு என்டர்டெயின் பண்ணுவோம், அதெல்லாம் தாண்டி அந்த கலை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ஏரியல் ஷாட்டில் அந்த மொத்த கிரவுண்டில் நடு மைதானத்தில் ஒரு 4 இருந்தது. அதுதான் LOVE என்பது. அது அந்த OVE எல்லாமே சேர்த்து ஃபுட்பால் வடிவத்தில் பண்ணியிருந்தாங்க. இந்த விளையாட்டு வீரத்தை காட்டுறதுக்கோ, இந்த விளையாட்டு நம்மளுடைய ரோசத்தை காட்டுறதுக்கோ, இந்த விளையாட்டு நம்ம யாருன்னு காட்டுறதுக்கோ, ஹீரோவாக்குறதுக்கோ எல்லாம் கிடையாது. உலகம் முழுக்க அன்பு செய்வோம், அன்பு செய்யுங்க சார், லவ் பண்ணுங்கள் சார், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் மூலமாக உணர்த்துவது. அதை வந்து நீங்கள் இந்த ஃபுட்பால் மேட்சஸை நீங்கள் லைவில் டிவியிலெல்லாம் பார்த்துருந்தீங்க.

அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். உலகத்தின் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு ஏன் அப்படிங்கிறத, அண்ட் ஒவ்வொரு பிளேயருமே லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அத்தனை பிளேயர்ஸும் அழுதுட்டு வெளியில் போகும்போது தான் தெரிஞ்சது அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்தாது அப்படிங்கிறத. அந்த பரபரப்பு தான் வந்து ஃபுட்பாலுக்கு, இந்த 1.5 மணி நேரம் விளையாடுற இந்த விளையாட்டுக்கு இவ்வளவு ரசிகர்கள் உலகம் ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு

போய் அர்ஜென்டினாவுக்கு கிடச்சிது. ஏன்னா கடைசி நேரத்தில் கிலியன் எம்பாப்பே அடித்த ஒரு கோலை தடுக்காமல் விட்டுருந்தா அந்த உலகக்கோப்பையும் மெஸ்ஸிக்கு கிடையாது, அது வந்து அர்ஜென்டினாவுக்கு கிடையாது அப்படிங்கிற நிலைமையில் அவர் தான் காப்பாற்றினார். இந்த முறையும் ஒரே ஒரு கோலோட அர்ஜென்டினா தோல்வி அடைய காரணமாக இருந்தது அந்த கோல் கீப்பர் எமி மார்டினஸ் தான். அவர் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப உற்சாகமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தார், மீதி பேர் எல்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அது என்ன காரணமே தெரியல. அது பழைய அர்ஜென்டினாவே இல்லை, பழைய மாணிக்கமாக பார்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சாருக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யாராவது போய் பக்கத்தில் சொல்லியிருந்துருக்கணும், காந்தாரால் காதில் ஊதுற மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க எனர்ஜியோடு வந்துருந்துருக்கணும். அந்த எனர்ஜியை கடந்த பல போட்டிகளில் கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் மெஸ்ஸி உட்பட அத்தனை பேர் காட்டினாங்க, ஆனால் இதில் காட்ட மறந்துட்டாங்க. ஓகே, அடுத்த பாட்டு.

இசை பூமியை ஆளட்டும் 1000,000,000 கோடி முறை கேட்டிருந்தாலும் அந்த பாட்டை இன்னொரு முறை நம்ம திரும்ப டெய்லியும் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த இசை ஏன் பிடிக்குது அப்படின்னா, இசை பூமியை ஆளட்டும், நமக்கு இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாகி மாறுவோம் அப்படிங்கிறதோட இதே மாதிரி பாடல்களோடு மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் இன்பா நிகழ்ச்சியில் 2 மணிலேருந்து ஃபேஸ்புக் மூலமாக தொலைபேசி மூலமாக கலந்து கொண்ட நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் செனியோரிட்டா பாட்டு ஃபைனலாக யுவன் சங்கர் ராஜா இசையில், பழனி பாரதி எழுதினது உன்னிகிருஷ்ணன் குரலில்.

தியாகராஜன், அஞ்சுண்டேஸ்வரன் மிக்க நன்றி. பிரேம்நாத் பிரேம் மிக்க மிக்க நன்றி. அண்ட் இதை வந்து குறிப்பிட்டே ஆகும், வீரராகவன் எழுதினதுலேயே பெஸ்ட் இதுதான், கால்பந்து அர்ஜென்டினாவுக்கு கோல் பந்தாக மாறவில்லை அப்படிங்கிறது. மெஸ்ஸி ஏன் அழுதார் தெரியுமா? மிஸ் ஆகி விட்டதே கப் என மெர்சலாகி அழுதார் அப்படிங்கிறது. நீ இதுவரைக்கும் எழுதினதுலேயே பெஸ்ட் இது. ஓகே, வீரராகவன் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்தில் இருந்து அவர் அழுதாலும் சரி அழலனாலும் சரி, CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி ரெண்டு பேரும் லெஜெண்ட்ஸ் லிஸ்ட்ல என்னைக்குமே இருப்பாங்க. அவங்க ரசிகர்களுக்கு தெரியும், அவங்க விளையாட்டை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும்.

0: தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால் அவனை கண்டா பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால் விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த நாலு வகைக்கும் உதாரணம் வேணும்னா,

வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த நாலு வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தா அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்கிறதுக்கு சகுனி உதவுனா. இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும், உலகமே கெட்டுப்போடும்ல. இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன்தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான். அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம், புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன். இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது. இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணமாயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான், ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்க, இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு ஆனால் அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்கார் இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு ஆனால் ரொம்ப பரிதாபமாக.

புவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே குழலி. நீங்க இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சியில. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நம்ம வந்து உங்ககிட்ட நிறையா பேசுவோம். நம்ம ஒரு டாபிக் எடுத்து நீங்களும் வந்து அந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுடைய கருத்துக்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா,

எதை பற்றி பேச போகிறோம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்ன நானே சொல்லிடுறேன், அதாவது அதிகமாக கோபம் வந்தும் நான் வந்து ரொம்ப கோவப்படாமல் பொறுமையாக இருந்து அந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ணிட்டேன்.

0: கடந்து வந்துட்டேன் அதிலிருந்து அப்படின்னா அது எந்த தருணம் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்க போது. உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 044-9952-0853-2838-9871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். 044 அப்படின்ற இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2952-0853-2838-9871 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரத் தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவு செய்யலாம். சரிம்மா, நம்ம எப்பவும் போல பேச போகிறோம். பாட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக பாட்டுலாம் சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றுனா வந்துகிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்து எந்த படத்துலேருந்துனா காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க என்ன பாட்டுன்னு. ஆண்டனிதாசன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் விவத் பாரு தமிழ் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பட்டா பம்டி பம்டா பம்டி பக்கட்டா பம்டி பம்டி படலி பட்டா பம்டி.

நேர்களெல்லாம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன இன்னைக்கு கேள்வி அப்படின்னா, ரொம்ப கோவம் வந்தும் நான் அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது என்ன சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி பேச போகிறோம். நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நேர்கள் தயாராக இருக்காங்க. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் செங்கல்பட்டு மாவட்டம் கோயிலம்பாக்கத்துல இருந்து வெங்கடேஷ் பேசுறேன்.
0: வணக்கம் வெங்கடேஷ், சொல்லுங்க
1: மேடம், என்ன டிராபிக்னு கேக்கலாமா?
0: அதாவது ரொம்ப கோவம் வந்தும் நான் இந்த இந்த நேரத்துல பொறுமையா இருந்து கோவம் கொள்ளாம அந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது என்ன தருணம் அப்படின்றத நீ கணக்கு கேள்வி.
1: ஒரு வாட்டி எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தது மேம். நாங்க பூனை வளர்க்குறோம். அதை ஒருத்தர் எதிர் வீட்டு அடிப்பாரு,
0: பொறுமையா ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க இல்லையா?
1: அதோட முடிச்சுட்டேன்.
0: ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், புத்பாரி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது எனக்கு கோவம் வரும், அதாவது எப்படின்னா நமக்கு முன்னால போற வண்டிக்காரங்க சிக்னலே போட மாட்டாங்க, டக்குனு அப்படி திரும்பி அப்படி நின்றுவாங்க. அப்ப கோபம் வரும் பாருங்க. கோபம் வந்தவொடனே நான் என்ன பண்ணுவேன், கோபத்து என்ன போகுது அப்படின்னு நானும் என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆனா முன்னால போறவங்கள பார்க்கும் போதுதான் எனக்கு சில இடம் ரொம்ப கோபமா இருக்கும், பயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர் பாப்பேன். அந்த டைம்ல சிக்னல் போட்டா ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, அப்புறம் முன்னாடியே அப்படியே கையை காட்டிட்டு போவேன். இல்லன்னா பின்னால வண்டி வரவங்கன்னா அவனு சிக்னல் போட்டேதான் இருப்பான, தவிர பின்னால வரவங்களுக்கு பாக்கிட்டுதான் இருக்கும். கோவப்படுறது, நம்ம நிறைய கோவப்பட்டே போனா நம்ம வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகும். அதனால கோவப்படாம அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கேன், வேற வழியே கிடையாது.
0: ஓகே சார், இந்த இன்சிடென்ட் கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாலா, திருநெல்வேலில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் பாலா சார், சொல்லுங்க.
3: மேடம், எனக்கு வந்துட்டு எங்க அப்பாவுடைய பூர்வீக சொத்து, அது வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அத வந்து எங்களுடைய நாலேஜுக்கே வராம எங்க சித்தப்பா அவரு வந்து வித்து எடுத்துட்டு இருக்காரு. அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால நாங்க போய் கேட்டோம் எங்க பங்கு
0: என்னாச்சுன்னு.
3: கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரணும் எங்களோட இது. அவரு அதுக்கு இதுக்கும் உங்க சம்பந்தமே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் சித்தப்பா சித்தி ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு இது உங்களுக்கு கடவுள் தான் போட்டுறேன்
0: அப்படின்னு
3: சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட அந்த வீட்டு படியேறல அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க கூட எனக்கு தெரியாது.
0: ஓகே சார்,
3: அப்படியே கடவுள் கிட்ட பாரத்தை போட்டு வந்துட்டேன்.
0: அன்னைக்கு அவ்வளவு கோவம் இருந்தாலும்
3: ஆமா
0: பொறுமையா.
3: ஆமா, கேஸ் எல்லாம் போட சொன்னாங்க எல்லாரும், சரி பங்காளி ஆயிட்டாங்க. அது கேஸ போட்டு நம்ம நாமளே எச்சத்து பிக்கிற கதை இல்லைங்களா? நம்ம மல்லாக்கா படுத்து எச்சத்து பிக்கிற கதை இல்லைங்களா?
0: ஓகே சார்,
3: அது மாதிரி அது வீட்டுல விட்ட வைஃப்கிட்டயே சொன்னேன், அவங்கள விட்டுருங்க, யாரோ ஒருத்தருக்கு தான் அனுப்பிக்கிறாங்க, விடுங்க அப்படின்ட்டாங்க.
0: ஓகே சார்,
3: ஆனா அது மனசாட்சி இல்ல உங்களுக்கு.
0: இந்த இன்சிடென்ட் கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு
3: வந்து எங்க அப்பா தான் மூத்தவர். ஆனா அவ எங்க அப்பாவுக்கு அவரை நம்பி எல்லாம் எனக்கு பின்னாடி உங்க சித்தப்பா எல்லாம் பண்ணுவாள்டா அப்படின்னு சொல்லி விட்டு போனாரு.
0: ஓகே சார், ஓகே சார்.
3: ஆனா இப்படி இவ்வளவு மோசம் பண்ணுவாங்கன்னு தெரியல.
0: ஓகே, அந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருந்ததுனால தான் இல்லையா? ஓகே சார், கால் பண்ணி
3: சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கு வீட்லயே வேணான்ட்டாங்க, கேஸ் போட்டு நமக்கு எதுக்கு, அது வேணா விட்டுருங்கன்ட்டாங்க.
0: ஓகே சார், நன்றி, கால் பண்ணது ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றி மேடம்.

வணக்கம், உத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலமம், சொல்லுங்க.

0: பட் உன் ட்ரைனிங் சூப்பர் விடா, அப்புறம் அங்க போய் ட்ரைன் ஐயோ அம்மா சொன்ன தெரியும் வேலை செய்யலே அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்கும். அப்புறம் அங்க இடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மா என்ன வந்து சேர்த்துக்கலாம், அப்போ அம்மா குணம் சாகாயிடும்.
1: ஓகே கலா மேம், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கால் பண்ணி. கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், உத்பார தமிழ் எஃப்எம்.
2: குளுமையான இரவு வணக்கம் மேடம்.
1: இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வீரராகவன் மாதவத்தில்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: கோபம் வந்து அதாவது குணத்தை அடக்கும், அடக்கணும் குணம். அதாவது நட்பு ஓட்டம் இருக்குது எங்கிட்ட ஒரு ஐந்தாறு பேருங்க. அதுல ஒரு நண்பன் வந்து பொய்ய தவிர எல்லாத்தையும் வைப்பான். மூட்டையில நெல் இந்த நெல்லிக்காய் மூட்டையில அவுத்து விட்டா மாதிரி அவுத்துமே இருப்பான். எல்லா நண்பர்களும் டேய் அறுக்குடா அவன, இல்லடா இருடா பொறுமையா இருக்குடா, நம்ம நட்பு கெட்டு கூட அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் கோபம் அதிகமா வரும். நம்ம கோபம் அதிகமானா நம்ம உடம்பு தான் பாதிக்கும்
1: கண்டிப்பா.
2: அதாவது அடக்கணும் அந்த கோவத்தை. நான் என்ன பண்ண தனி தனிக்கிடும். அவருடைய வந்து இப்ப இதுல இருக்காரு கோவலூர்ல குணசேகரன் ஒரு நண்பன், நல்ல பையன். என்ன அவன் அவனுடைய பழக்கம் அது மாதிரி அவனை அடக்கி மத்தவங்களையே நான் அரவணைச்சு போவேன்.
1: ஓகே சார்,
2: நன்றி.
1: நன்றி சார், நன்றி. நேர்கள் எல்லாம் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. 0449252 0853 2898 3 8 9 8 7 1 நம்பர்ஸ் கால் பண்ணி நான் கேட்டிருக்க கேள்விக்கு நீங்க உங்களோட பதில்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழ் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் போடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேல் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. யாருடைய குரல்ல அப்படின்னா திப்பு மற்றும் சுஜாதா குரல்ல, நாம் குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில, கேட்டு மகிழுங்கள். இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: 102.3 FM. நேரம் 8:18. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாச்சும் தருணத்துல பயங்கரமான கோவம் வந்துச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையா இருந்துட்டேன் அப்படின்னா, அது என்ன மொமெண்ட் அப்படின்றத நீங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-2952 08-53 2-8-3-8-9-8-7-1. வணக்கம், உத்பாரதி தமிழ் எஃப்எம்.
4: இந்த விளம்பரம் போகுது, இந்த என்ன கேக்குறது, இது எப்படி போடுறதும்மா, எனக்கு பிடிச்சு. நானு
3: ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா?
4: குறைச்சிட்டோம்மா.
3: ஹலோ,
4: குறைச்சிட்டோம்மா.
3: ஆ சொல்லுங்கம்மா, ஏதோ கேட்டீங்களே.
4: இந்த ரேடியோவில் வருதுல வெப்பம்,
3: ஆமா,
4: விவித் பாரதி அதை கேட்கணும். அது பாட்டு நான் கேட்கணும், நான் போடுறேன், எடுக்க மாட்டேன்றாங்க.
3: எடுத்துட்டோமே, நீங்க கூப்பிட்டு தான் நாங்கள்
4: எடுத்திருக்கோம். சரி, இப்போ இதெல்லாம் நீங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்?
3: முதல்ல நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: இங்கே நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன்.
3: நங்கநல்லூர்ல இருந்து, உங்க பேரு? எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு, இருந்தாலும் கோவம் நமக்கு வந்து தேவையில்லை, உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையா இருந்துட்டேன் அப்படின்னா, அது என்ன தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத எனக்கான கேள்வி. அந்த தருணத்தை பகிர்ந்துக்க முடியுமா? சொல்லுங்க.
4: எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்தது, அந்த பிரச்சனைக்கு பெருசா ஆக விடாம சிம்பிளா பேசி சுமூகமா முடிச்சிட்டேன்.
3: சுமூகமா முடிச்சிட்டீங்க, சூப்பர்.
4: ஆமா,
3: ஓகேமா. கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விவத் பாரதி கேளுங்க. நன்றி.
4: போன் போட்டா எடுக்க மாட்டேன்றாங்கப்பா.
3: எடுப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. இப்ப நான் சொன்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எடுப்பாங்க.
4: இதே நம்பர் தானே?
3: இதே நம்பர் தான், கால் பண்ணுங்க. நன்றி, நன்றி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் குமார் சார், எங்க இருந்து?
5: கோனிமேட்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க.

0: அதாவது பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை தான் மேடம். ஆமா, எனக்கு மனைவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் கோபம் அதிகமா வரும். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், நான் மேரேஜ் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு அப்ப அம்மா என்ன பண்ண சின்ன தப்பு பண்ணிட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, என் மனைவி வந்து பட்டுன்னு அடிச்சாப்புல.
1: ஓகே,
0: ஆமா, அது வந்து நம்ம பார்த்தா நம்ம பண்ண தப்பு அப்படின்ட்டு நான் பொறுமையாந்துட்டேன். ஆனா வந்து என் மனைவி இல்லைன்னா நான் இல்லை அது மாதிரி வந்து இதாச்சு மேடம். அதான் வந்து மறக்கவே முடியாது மேடம்,
1: மறக்கவே முடியாது. ஓகே சார், கால் பண்ணி சார்.
0: ஆமா, அதான் வந்து பாத்தீங்கன்னா, ஹலோ
1: ஹலோ தொடர்ந்து நேர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ
1: ஹலோ,
2: அன்பான அன்புசோதிக்கு இனிய இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க சோதி?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: சரி, பொறுமையா இருந்த தருணங்கள்லாம் சொல்லிடுறேன். சரி,
1: சொல்லுங்க.
2: அந்த பொண்ணு பூ இருந்த நேரத்துல, அதாவது தலைக்கு விட்டுல தருணங்கள்ல, எங்க நாங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அப்ப தாய் மாமாங்க தான் மாலை போடணும். அதான தம்மளுடைய கல்ச்சர், தமிழருடைய பண்பாடு.
1: ஆமா
2: ஆமா. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, எங்க தங்கச்சி நாத்தனாரு வந்து அத்தமையம் தான் போடணும் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க. அப்படியே ஒத்த கால நிக்கிறாங்க. என் பையன் தான் என் தம்பி மகளுக்கு பார்க்கணும். ஆனா அது முறை கிடையாது. என்னதான் அவங்க தங்க கூட வந்து நாத்தனார் என்ன எப்படி போட விடுவாங்க, ஊருங்க தாய் மாமன் தான் ஃபர்ஸ்ட் மாலை போடுவாங்க. அப்ப வந்து நாங்க 3 பேர் இருந்தா 3 பேர் போட்ட பாடு அவங்க போராட்டம்னு எல்லாம் பேசி வச்சிருக்கல. இவர் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, எங்க தங்கச்சி தங்கை நாத்தனார் என் பையன் தான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி எங்க தங்கச்சி பொண்ணுக்கு. ஊருக்காரங்க இல்லாம அவன் மகனும் பசங்க இருக்காங்க தாய் மாமின், அவங்க போன பாரு நீங்க போடட்டும், உன் பையன் பண்ண போட விடுங்க, அத்த பையங்கிற முறைக்கு அப்படின்னு சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடக்குது.
1: எல்லாமே
2: அவங்க அப்பையெல்லாம் மீறி பையனை கூட்டி போய் போட வச்சுட்டாங்க. எங்க அண்ணனுக்கு என்ன ஆள் பெற்று ரொம்ப ஆர்கியூமெண்ட் கோபம், எனக்குமே பயங்கர கோபம்
1: தான். குடும்ப ப்ராப்ளம் தான் இல்லையா?
2: தாய் மாமன் முறை நம்ம என்னதான் இருந்தாலும் சொல்லி சரி, அதோட தமிழ் தமிழர் பண்பாடு எதுனாலும் விட்டு கொடுப்பாங்க. அந்த தாய் மாமன் முறை விட்டு கொடுக்க மாட்டாங்களா சரி, எந்த வீட்லயும். ஆமா, அந்த சபையில விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பனே நான் பொறுமையா போயிட்டு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கறதுனால
1: கண்டிப்பா
2: நானும் எங்க அண்ணனே எங்க அண்ணனே 2 சகோதரிகளை சமாதானப்படுத்தி போட்டா போட்டு போறாங்க, தாய் மாமங்கிற ஒரு உறவு இல்லாமையா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எசுமா சடங்கு முறைகள் தானே நம்ம உண்மைக்கு
1: இருக்கு
2: அப்படியே விட்டு கொடுத்துருக்கேன் சார். அந்த இடத்துல பொறுமையாவே போயிட்டோம் சரி சபையில.
1: சூப்பர் சார்,
2: போது அந்த தருணங்களை தான் ஞாபகம் வந்தது. நன்றி சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. சத்தம் போடாதே திரைப்படத்திற்காக ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் குரல்ல, நாமுத்குமார் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில. இந்த பாட்டை நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டோட காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க கால் மேல் கால் போட்டு தூங்குற மாதிரியும் பேசுற மாதிரியும் அந்த பாடலோட காட்சி ரொம்ப அழகா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாட்டா கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். அழகுட்டி செல்லம் திரைப்பட பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு சத்தம் போட திரைப்படத்திற்காக. சோ எல்லாரும் கேட்டு மகிழ்ந்த விபத் பாரதி தமிழ் 102.3.

நேரம் 8:31. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. கடைசியாக வந்து அழகு குட்டி செல்லம் அப்படின்ற பாடல் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக கேட்கும்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்த குழந்தைகள் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருப்பாங்க. இன்றைக்கி நீ கோரினால் நிகழ்ச்சியில் வந்து ஏதாச்சும் ஒரு தருணத்தில் வந்து நல்ல கோவம் வந்துச்சு எனக்கு, பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது என்ன தருணம் அப்படி தான் பேசிகிட்ருக்கோம். இப்படி ஒரு டாபிக் பேசும்பொழுது அதுக்கான திருக்குறளை சொல்லாமல் இருக்கவே

0: கூடாது, இருக்கவே முடியாது. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கோவத்தை வந்து கட்டி ஆள தெரியணும் அவங்களுக்கு. அப்படி ஒருவேளை உங்கள் கோவத்தை அடக்க தெரியலை அப்படின்னா அந்த கோவமே அவங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
1: வணக்கம் மேம். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என் மேல ரொம்பவே கோபப்படுத்தினாம். அந்த சமயத்துல என்னுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க மேம். அவன் வந்து வார்த்தைகளை விட்டா எனக்கு வந்து பயங்கர கோபம். அவன் ஒரு வார்த்தையை விட்டா நான் நாலு வார்த்தை திட்டணும்னு. ஏன்னா என் மேல தப்பு அப்படிங்கறதே இல்ல. அவன் மிஸ் இன்டர்பிரட் பண்ணி அவன் வந்து என் மேல தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு வார்த்தைகளை விட்டு திட்டே இருந்தான். அப்போ மத்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவன் தான் என்ன திட்டுறான் அப்படின்ட்டு நானும் அது மாதிரி செஞ்சேன்னா அவனுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல என்னுடைய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டேன். எது வேணாலும் சொல்லிக்கோ, என் மேல தப்பு அப்படிங்கறது கிடையாது அப்படின்ட்டுன்னு. அப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு, நானும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் உனக்காக அந்த இடத்துல யாரு குட்டியும் விட்டு கொடுக்கல, நீ இது மாதிரி பண்றியே தப்பான்னு. அப்போ அந்த செகண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு வந்து நான் செஞ்சது தப்பு
0: அப்படின்ட்டு.
1: ஆமா, என்ன மட்டும் இல்ல மேம், யாரையுமே அவன் வந்து கோபமா ஒரு பொது வழியில வச்சு திட்டுறது இல்ல. அது ஒரு நல்ல விஷயத்த என்னுடைய கோபத்தை அடக்கி அந்த இடத்துல காமிக்காம அதன் பிறகு அவனுக்கு உணர்த்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது மேம்.
0: ஓகே சந்திரசேகர், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பா நீங்க கோபத்தை குறைச்சதோட நல்ல அவுட்கம் தான் அது, இல்லையா?
1: ஆமா, எதுக்கு சும்மா கோபப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட வார்த்தையை விட்டுக்கிட்டு, நம்ம வெளியில வந்துட்டு அதன் பிறகு அவங்க உணர்த்தணும் மேம், அதுதான் நல்லது மேம்.
0: ஓகே சூப்பர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம், பை.
0: வணக்கம், உத்பாரை தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, அஞ்சு மணி ட்ரை பண்ண சைதாபேட்ல ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் ஆனந்த் சார், சொல்லுங்க.
2: திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் யாகவராயன் நாவாக்க காவாக்க சோவாக்க சொல்லியிருக்கப்படி எதை அடக்கினாலும் நாவா அடக்கணும்னு சொல்லி.
0: கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க.
2: ஆமா மேடம், அது ஒரு குரல். அப்புறம் வந்து இப்ப எங்கிட்ட நாயிருக்கு மேடம், பக்கத்துக்கு பாத்ரூம் போயிடுச்சுன்னு அவர் வந்து ஒரு மாதிரியா திட்டினாரு, நான் கோவப்பாடல விட்டுட்டு. அதே மாதிரி அவங்க நாய் வந்து எங்க வீட்டு வாசப்படையால பாத்ரூம் போச்சு, நான் எதுவுமே சொல்ல, அதுல இருந்து எதுவுமே சொல்றது இல்ல அவரு.
0: ஓகே, அந்த நேரத்துல நீங்க பொறுமையா போனதுனால அடுத்தடுத்து வாக்குவாதம் இல்லாம ஆயிடுச்சு.
2: கோவப்படல, அதனால அவங்க நாய் வந்து இங்க போனதுனால அவர் வந்து கம்முன்னு போயிட்டாரு, அதுல இருந்து எதுவுமே பேசுறது இல்ல.
0: ஓகே சூப்பர், கால் பண்ணி ஷேர் பண்ணிடுறதுக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம், உத்பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் ஹேமலதா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க
3: நல்லமா இருக்காங்க மேம்,
0: சொல்லுங்க.
3: அந்த சூப்பர் டாபிக். எங்களுக்கு வந்து இந்த குரங்குங்க எல்லாம் ஒரே தொல்லை பண்ணோம், அப்பெல்லாம் அவ்வளவு கோவம் வரும், என்ன பண்ண முடியும், அவங்க கிட்ட ஒண்ணும் கோவத்தை காட்ட முடியாது. அப்படியே அவங்க ஏதாவது பண்ணா நம்மள இது பண்ணுவாங்கன்ட்டு அப்படியே
0: அந்த இடத்துல கோவத்தை அடைக்கிறது.
3: ஆமா, அவங்க கிட்ட நம்ம கோவத்தை காட்ட முடியாது, ரொம்ப அட்டகாசம். அது ஒண்ணுதான், நான் போட்டோ போட்டிருக்கேன், நிறைய வருவாங்க பட்டாளம், வானரர்கள் பட்டாளங்கள் நிறைய வருவாங்க, வந்து வீட்டுக்குள்ள பூந்து எது வேணா எடுத்துட்டு போயிருவாங்க. நம்மள நம்ம விரட்டணும்னா நம்மள விரட்டுவாங்க. அதனால ஒண்ணு அந்த தருணத்துல ஒன்னும் பண்ண முடியாது, சைலண்டா நீ என்ன பண்ணிட்டு போனா போ.
0: ஜீவராசிகள் நம்மளுக்கு லெசன் கத்து கொடுக்குறதுல அந்த மொமெண்ட்ல நீ கோபப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, அமைதியா இருந்துட்டு போயிடு. ஓகே மேம், கால் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க மேம், சூப்பர்.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: முருகன், முருகன் பேசுறேன், கேக்கினர்ல இருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நான் கொரோனால இருந்து நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேங்க, கோவமே படக்கூடாதுன்னு.
0: ஓ, அந்த கொரோனாவோட அந்த எண்ட்ல இருந்து.
4: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி, நன்றி சார் கால் பண்ணதுக்கு, வாழ்த்துக்கள். வணக்கம், உத்பாரை தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம், ராஜா மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம்.

0: இருக்கும் அப்படியும் பாருங்க.
1: சரி,
0: ஆனா ஒருத்தவங்க வந்து இப்ப நம்ம கிட்ட ஒரு சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு பிரஷர் கொடுத்துருப்பாங்க
1: கண்டிப்பா.
0: அத வந்து அவங்க கிட்ட சண்டை போட முடியாத அந்த உரிமை உள்ளவங்க கிட்ட, ஒரு அம்மா கிட்டயோ கணவன் மனைவி கிட்டயோ பிள்ளைகிட்டயோ, இப்படிதான் அந்த கோபம்ங்கிறது, அதுவும் ஒரு ஆசை பாசம்ங்கிறது மாதிரி, அது ஒரு உணர்வு தான் அது. அத வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து அந்த உரிமை உள்ளவங்க கிட்டதான் அத அதிகமா ஷேர் பண்ணிக்க முடியும். கோபத்தை வந்து கட்டுப்படுத்தாத ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சண்டை போடும் பொழுது, சண்டை போடுறவங்களுக்கு எதிராளியா இருக்கிறவங்க கொஞ்சம் சரி நீ என்ன வேணுமோ பேசிக்க, என்ன வேணுமோ செய், ஏதோ ஒண்ணு உனக்கு மனசுல ஏதோ ஒரு வெறித்தனம் இருக்குது அது அடங்குற வரைக்கும் சத்தம் போடுவேன். அப்படி கொஞ்சம் அந்த பொறுமைய கையாண்டுட்டா அவங்க சத்தம் போட்டுட்டு அவங்களே
1: லகந்து போயிடுவாங்க.
0: இவ்வளவு சத்தம் போட்டா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்களா இருந்தா அதை நம்ம சொல்லலாம், நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, நீ கோபப்பட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காது, அதனால கொண்டாடிக்கிட்டீங்கன்னாதான் எது ஒண்ணும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெய்பர்ஸ்ன்னா அவங்கள வந்து ஒன்னும் பண்ண முடியாது. ஒருத்த சண்டை போட்டாங்கன்னா இப்ப ட்ரெயின்லயோ பஸ்லயோ எங்கேயும் பொதுவான இடத்துல சண்டை போடும் பொழுது நம்ம பேசாம ஒதுங்கி வந்துட்டோம்னா பிரச்சனைகள் வந்து
1: குறையும். ஓகே, சூப்பர், கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஓகே, சூப்பர். வணக்கம், உத்பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: நான் பம்மல் புஷ்பா மேடம்.
1: வணக்கம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: டாபிக் அருமையான டாபிக்.
1: ஓகே, சொல்லுங்க
2: மேடம். எனக்கு கோபம் வரும், யாரெல்லாம் பேசியிருக்காங்க, நிறைய கோபப்பட்டு பேசியிருக்காங்க, கோபம் வர நான் ஏத்து பேச மாட்டேன், மௌனமாவே இருந்துருவேன்,
1: அமைதியாடுவீங்க.
2: நம்மளும் அவங்களுக்கு பல மடங்கு பேச தெரியும், தெரியாம இல்ல, ஆனா நான் அமைதியா இருந்துருவேன். அவங்களே அதை உணர்ந்தாலும் சரி உணராட்டாலும் சரி, அது நமக்கு தேவையில்லை,
1: நான் கோபப்பட மாட்டேன்ப்பா, அப்படி
2: அமைதியாவே பேருவேன்.
1: ஓகே, சூப்பர்,
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம், உத்பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ராஜசேகர் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: கோபம் அறிவு கெடுக்கும் மேடம்,
1: கண்டிப்பா.
3: அதனால கோபம் வராதபடி எவ்வளவு மௌனமா இருக்குமோ அவ்வளவு நல்லது.
1: நல்லது.
3: துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
3: ஒரு நல்ல துஷ்டன் நல்லா தெரிஞ்சு
1: பேசுனா
3: அவனை பார்த்தா நம்ம கிட்ட போய் பேச முடியுமா? நம்ம எவ்வளவு அவனுக்கு பொறுமையா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க.
1: ஆமா,
3: நம்மள கோபம் வரக்கிட்டேதான் இருப்பாங்க.
1: ஆமா,
3: எவ்வளவு நம்ம வந்து அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்ம இகழ்வாரை பொறுத்தலை தெருவுல சொல்லி காட்டீங்களா?
1: பொறுமையோட இருக்கணும்னு சொல்ல வரீங்க.
3: ஆமா, 100% இருந்தா எந்த துன்பமும் நம்ம சரீரத்துக்கு வராது, இதுக்கு வராது, பிரெயினுக்கு வராது.
1: ஓகே சார், சூப்பர், கால் பண்ணுங்க, நன்றி.
3: ஓகே,
1: எல்லா நேயர்களும் அழகாக கால் பண்ணி நிறைய நிறைய இன்சிடென்ட்ஸ், குட்டி குட்டி அட்வைசஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய திருக்குறள்கள், அப்புறம் நிறைய பழமொழிகள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஆமாம், கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம், நம்மளும் இவ்வளோ கோவப்படக்கூடாது, நம்ம உடம்புக்கும் அது கெடுதல் தான் அப்படின்ற ரியலைசேஷன்லாம் வந்திருக்கும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பெனி டயல் மற்றும் சின்மயி குரலில், பா விஜய் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில், சக்கரக்கட்டி திரைப்படத்திற்காக. ஸோ ஸ்டேட்யூன் உபத்பாரி தமிழ் 102.3.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்த

0: போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நேரம் 8:48 நம்ம நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம நேர்கள் கிட்ட பேசி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் கஸ்டமர் பயங்கர டென்ஷனா வருவாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு டென்ஷன்ல வருவாங்க. வந்து மூஞ்சில துணி எல்லாம் தூக்கி தூக்கி இசிலெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, என்னையா தச்சிருக்கேன்னு. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்னையா அப்படி தச்சிருக்கேன், இப்படி அவங்களே அளந்து பார்த்துட்டு நீ தப்பா அளந்திருக்க அப்படி இப்படிம்பாங்க. நமக்கு டென்ஷனா இருக்கும், ஆனா காட்ட முடியாது இல்லையா கஸ்டமர்ட.
0: ஆமா,
1: அங்க நான் பொறுமையா தான் இருந்திருக்கிறேன். நிறைய அந்த பொறுமைனாலதான் நான் வந்து 30 வருஷமா ஒரே இடத்துல கடை வச்சிருக்கிறேன்னு தெரியுங்க.
0: ஓகே சார், ஆமா கண்டிப்பா இந்த சேவை, அதாவது சொல்லுங்க
1: நாங்களும்
0: அவங்க அப்படிதான் போவாங்க.
1: என்ன பண்றதுன்னு
0: கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், ப்ரோக்ராம் அழகா இருக்கு மேம். மேடம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம், எல்லாம் பத்தியும் கேட்டேன் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சந்திரன், எஸ் நகர், அம்பத்தூர் மேடம். மேடம் 5 மணி ப்ரோக்ராம் அருமையா இருந்தது மேம், உலக தரமா இருந்தது.
0: நன்றி சார, நன்றி. சொல்லுங்க.
2: அருமையா பேசுனாங்க. இல்ல மேம், ஒரு தடவை கிரிக்கெட் கிரவுண்ட்ல, ஒரு தடவை பஸ்ல, ஒரு தடவை பாஸ் வாங்குற இடத்துல, ஒரு தடவை வேலி ஓரத்துல, ஒரு தடவை மேட்டிங் விக்கெட் டண்டப்ல மேம், ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச்.
0: ஓகே,
2: கண்டிப்பா வந்து ஒரு உயிர் போயிடுற அளவுக்கு வெறும் வாக்குவாதங்கள். அங்கத்துல பொறுமையா ஒரு வார்த்தை கூட பேசாத காத்துட்டு இருக்கோம் மேம். நாங்க
0: பொறுமையா
2: வாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளவுதான் பேசணும் பேசிட்டோம், 1 hour பேசினாரு மேம் ஒருத்தர். 1 hour நீங்க தாங்குவீங்களா மேடம்? பெண்ணா இருந்தா கூட துப்பாக்கி இருந்தா வாங்கி சுட்டுடுவாங்க. பொறுமையா
0: இருக்கேன்,
2: பொறுமையை காத்தமா நல்ல பலன் இருக்கும் மேம்.
0: கண்டிப்பா
2: கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சோம் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர்.
2: அப்போ ஒருத்தர் மட்டும் கிட்ட வந்து அப்படின்னு சார், எப்படி ரசனாங்க அவங்க அப்படின்னாரு மேடம். ஒருத்தர் வந்து 1988 மேடம். ஆஹ் மேடம், நடந்தது வெற்றியும் பெற்றோம், வெற்றி மீது வெற்றி வந்து சென்னை சேரும் அப்படின்னு அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கடவுளை சேரும்.
0: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டதுக்கு நன்றி.
2: நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: அடையாளம் பெற்றது ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: சூப்பரான தலைப்பு, நல்லா அருமையா இருக்குது.
0: நன்றி
3: மேடம். நானும் என் பொண்ணும் ரெண்டு மேலே பழகும் மேடம். இப்போ ரெண்டு மேலே பழகும், ஆனா எனக்கு கோபம் வராது, என் பொண்ணுக்கு கோபம் வரும். வரும், நானும் தாழ்ந்து போயிடுவோம் மேடம்.
0: ஓகே,
3: ஒத்துட்டு போயிடும். அந்த அம்மா என்ன
0: வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா.

0: அதுக்கு நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நலமா இருக்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது சில பொது இடங்கள்ல நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நம்மள வந்து கோபப்படுத்துற மாதிரியே சில பேர் நடந்துக்குவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொறுமையா தான் போகணும். இப்ப பேருந்துல போகும்போது கூட பாத்தீங்கன்னா கூட்டம் கடுமையா இருக்கும், நம்ம மேல வந்து மோதுவாங்க, இடிப்பாங்க.
0: ஆமா,
1: அந்த இடத்துல கூட நம்ம வந்து பொறுமையா தான் போகணும். சிலர் வந்து அத வந்து சைக்கு தன்மை முடியாம பாத்தீங்கன்னா நம்மள பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்க கூடாது. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொறுமையா தான்
0: பொறுமையா இருக்கணும்.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா தெரு நாய்க்கள் வந்து நம்மள வந்து ரொம்ப இது பண்ணுது. அந்த இடத்துல நம்ம வந்து பொறுமையா தான்,
0: கண்டிப்பா பொறுமையா தான் இருக்கணும்.
1: நம்ம வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையா தான் போகணும்.
0: அதெல்லாம்
1: தழிச்சி கொண்டு நம்ம வந்து நடந்து செல்வதுதான் நம்மளுடைய சால சிறந்ததாக நான் கருதுகிறேன்.
0: சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்ஸையும் அப்படியே நம்ம கடகடன் வாசிச்சிடலாம். பாபு முல்லக்காட்டிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், பிரபாகரன் நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னைக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காரு. அது வந்து தொழில் சார்ந்த ஒன்று கூடல். அதுக்கு வந்திருக்கும்பொழுது வந்துட்டாங்க சென்னைக்கு, பட் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு இல்லை வேற ஒரு நாள் மாற்றிட்டாங்களாம். ஸோ கோபத்தோட உச்சிக்கே போயிட்டோம், பட் எங்களால் வெளிப்படுத்த முடியல சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அதே போல பேருந்து பயணத்துல 2 பேர் உட்கார சீட்ல ஒருத்தவங்க ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கவங்க வந்து காலை குறுக்கி உட்காராம இன்னொருத்தவங்களுக்கு இடம் விடாம இருக்கிறது ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ் அப்படின்றவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இடையிறவு வணக்கம். வாழ்க்கையில் மிகவும் கோபம் ஆத்திரம் வந்தும் அடக்கி கொண்ட தருணங்கள் இருக்கு, சொல்ல முடியாதவை, சாந்தத்தோடு விழுங்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொன்னியமன் வீடு அன்னை கணேசன், சில மாதங்களுக்கு முன்பே ஒரு பத்திரிகையில் வந்து 50 ஜோக்ஸ் அனுப்புறதுக்கு போஸ்ட் கார்டில் எழுதி பையன்கிட்ட கொடுத்து விட்டேன். ஆனால் அந்த ஜோக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வரவே இல்லை. அந்த பத்திரிகைக்கு போய் கேட்கும்பொழுது நீங்கள் என் ஜோக்ஸ் எங்களுக்கு ரிசீவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கேட்கும்பொழுது பையன் அதை மறந்து என் பேக்லேயே வச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அந்த நேரத்தில் அந்த பையன்கிட்ட கோச்சிக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் அப்படின்றவங்க வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பூ கொத்துக்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அதே போல் தியாகராஜன் அப்படின்றவங்க நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யூ ஆர் டூயிங் கிரேட், கீப் கோயிங், ஹாப்பி ஈவினிங் மேம் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசிவக்கம் சௌந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு 1/2 hour வீட்டை விட்டு வெளில போயிட்டு வந்துடுவேன், போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹேமலதா மேம் அவங்க கால் பண்ணி சொன்ன மாதிரி அந்த குரங்குகளோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பாலு கிருடினன் வந்து நிகழ்ச்சியில் வந்து தொடர்பு கிடைக்கல, பட் ஒரு முன்னாள் பெங்களூர் போயிருந்தப்போ ஒரு இடத்துல ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க, அங்கே தொலைஞ்சு போயிட்டேன். ஸோ வந்து அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ அன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்க மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுன்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து நிகழ்ச்சி சிறப்பாக ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வீரராகவன், கோபம் மனித குணத்தின் பாவம், அடங்கி போவதால் அமைதி அங்கே நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. பிரபாகரன் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டதுக்கெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. டிசி ராஜேஷ் அப்படின்றவங்க, அதிகமாக கோபம் வரும் சூழ்நிலையிலும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதி காப்பது நமது சுய கட்டுப்பாட்டையும் முதிர்ச்சியையும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீ கோரல் நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. எல்லாரும் வந்து இந்த ஷோலேருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, சில பேர் மனம் விட்டு வெளியில் பேசியிருப்பீங்க. ஸோ நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது வந்து முகந்த் அஸ்லாம் மற்றும் எம்பர் ஃபீனிக்ஸ் குரலில், ஆலங்குடி சோமு வரிகளில், ஏர் ஹம்மன் இசையில்.

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பிலத்வாரத்துக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் சில படிகள் இறங்கிச் சென்றான். பிறகு சமதரையாக இருந்தது. மிக மிக லேசாக வெளிச்சம் தெரிந்தது. 10-15 அடி சென்றான். ஏதோ வண்டி சக்கரம் சுற்றுவது போல ஒரு சத்தம் கேட்டது. திடீரென்று இருள் வந்து கவிந்து அவனை விழுங்கிக் கொண்டது. சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது என்று பலமுறை தீர்மானித்துக் கொண்டதை எண்ணினான். நாம் புறப்பட்ட காரியம் என்ன? எவ்வளவு முக்கியமானது? அதை விடுத்து இப்போது இந்த பாதாள சுரங்க வழியில் பிரவேசித்தோமே, இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்னமோ? அங்கே என்னென்ன வகை அபாயங்கள் காத்திருக்குமோ? என்ன அறிவீனமான காரியத்தில் இறங்கினோம்! நம்முடைய அவசர புத்தி நம்மை விட்டு எப்போது போகப் போகிறது? இந்த எண்ணங்கள் அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன. திரும்பி போய்விடலாம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான். படிகள் தட்டுப்பட்டன. ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை. தடவி தடவி பார்த்தான், பயனில்லை. யாரும் மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும். வந்தியத்தேவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டது. மேலும் பரபரப்புடன் மூடப்பட்ட துவாரத்தை திறப்பதற்கு முயன்றான். இதற்குள் எங்கேயோ வெகு வெகு தூரத்தில் யாரோ பேசும் குரல் கேட்பது

போல இருந்தது. வேறு வேறு குரல்கள் கேட்டன. ஒருவேளை அவன் எங்கிருந்து பிலத்வாரத்தில் பிரவேசித்தானோ அந்த ஐயனார் கோயில் வாசலில் மனிதர்கள் பேசும் குரலாகவும் இருக்கலாம். இடும்பன்காரி யாரையோ எதிர்பார்த்துத்தானே விளக்கு போட்டான். அவர்கள் வந்திருக்கலாம். இது உண்மையாகுமானால் அவன் அந்த சமயம் பிலத்வாரத்தை திறக்க வழி கண்டுபிடித்து வெளியேறுதல் பெருந்தவறாக முடியலாம். அவர்கள் எத்தனை நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது. இடும்பன்காரியின் கூட்டாளிகளான ரவிதாசன் முதலிய சதிகாரர்களானால் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடும். அவர்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன சதி செய்கிறார்கள், இதையெல்லாம் அந்த வீர வைஷ்ணவன் கவனித்துக் கொண்டிருப்பான். நாம் இங்கே மூச்சு முட்டும்படி உடம்பில் வியர்த்து கொட்டும்படி நின்று காத்திருப்பதை காட்டிலும் மேலே கொஞ்ச தூரம் போய் பார்ப்பதே நல்லது. துணிந்து இறங்கியது இறங்கியாகிவிட்டது. இந்த சுரங்க வழி எங்கேதான் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது மேலல்லவா? இவ்வாறு முடிவு கட்டி கொண்டு வந்தியத்தேவன் பின்வைத்த காலை மறுபடியும் முன்வைத்து நடந்து செல்லத் தொடங்கினான். கீழே சமதரை என்றாலும் முண்டும் முரடுமாக இருந்தது. பாறையை குடைந்தெடுத்து அந்த பாதாள வழியை அமைத்திருக்க வேண்டும். அந்த வழி எங்கே போய் சேரும் என்பது அவன் மனத்தில் ஓர் உத்தேசம் தோன்றியிருந்தது. அநேகமாக அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் போய் முடிய வேண்டும். அந்த மாளிகையில் எங்கே போய் முடிகிறதோ என்னமோ. ஒருவேளை பொக்கிஷாரையில் முடியலாம், அல்லது அரண்மனை பெண்டிர்கள் வாசம் செய்யும் அந்தப்புறத்தில் முடியலாம். அரசர்களும் சிற்றரசர்களும் வசிக்கும் அரண்மனைகளிலிருந்து அத்தகைய சுரங்கப்பாதைகள் இருக்கும் என்பது அவன் அறிந்த விஷயம்தான். ஏதாவது பேரபாயம் நேரும் காலங்களில் அரண்மனையிலிருந்து ஓடி தப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தால் அத்தகைய பாதைகளை உபயோகிப்பார்கள். அரண்மனை பெண்டிரை அப்புறப்படுத்துவது அவசியமாதலால் அத்தகைய பாதைகள் அந்தப்புறத்தில் சாதாரணமாக முடிவதுண்டு. முக்கியமான பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போவதும் அவசியமாதலால் பொக்கிஷ நிலவரை மூலமாகவும் அந்த வழிகள் போவது வழக்கம். இந்த வழி எங்கே போய் முடிகிறதோ என்னமோ. இடும்பன்காரி இவ்வழியாக வந்து வெளியேறியிருப்பதால் அநேகமாக பொக்கிஷ அறையில்தான் போய் முடியும். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷங்களை அவர் அறியாமல் இளையராணி மூலம் இந்த சதிகாரர்கள் சூறையாடுவது போல சம்புவரையரின் பொக்கிஷத்தையும் கொள்ளையிட திட்டம் போட்டிருக்கிறார்கள் போலும். ஆதித்த கரிகாலரும் மற்றவர்களும் விருந்தாளிகளாக வரவிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த மாதிரி காரியத்தில் பிரவேசிப்பதன் காரணம் என்ன? ஒருவேளை வேறு நோக்கம் ஏதேனும் இருக்க முடியுமா? திருப்புரம்பியம் பள்ளிப்படை காட்டில் பார்த்ததும் கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தன. பழுவூர் ராணியிடம் இருந்த மீன் அடையாளம் பொறித்த நீண்ட வாள் அவன் மனக்கண் முன்னே வந்து ஒரு கணம் ஜொலித்தது. வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. பொக்கிஷத்தை கொள்ளையிடுவதைக் காட்டிலும் இன்னும் பயங்கரமான நோக்கம் இவர்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம். இந்த வழி எங்கே போகிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அவர்களுடைய கொடிய நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பயன்பட்டாலும் பயன்படலாம். சுரங்க வழியில் நடக்க ஆரம்பித்து சில நிமிஷ நேரம்தான் உண்மையில் ஆயிற்று. ஆனாலும் இருண்ட வழியாயிருந்தபடியால் நெடுநேரமாகத் தோன்றியது. காற்றுப்போக்கு இல்லாதபடியால் மூச்சு திணறியது, மேலும் வியர்த்து கொட்டியது. ஐயனார் கோவிலிலிருந்து கடம்பூர் மாளிகை எவ்வளவு தூரம் என்று எண்ணிய போது அவனுக்கு முதலில் மலைப்பாய் இருந்தது. ஆனால் மறுபடியும் யோசித்தான். மாளிகையின் முன்வாசலிலிருந்து வளைந்தும் சுற்றியும் சென்ற தெருக்களின் வழியாகவும் பின்னர் காட்டுப்பாதைகளின் வழியாகவும் வந்தபடியால் அவ்வளவு தூரமாக தெரிந்தது. அரண்மனையின் பின்பகுதியிலிருந்து நேர் வழியாக வந்தால் ஐயனார் கோயில் அவ்வளவு தூரத்தில் இராது. வில்லிலிருந்து அம்பு விட்டால் போய்விடக்கூடிய தூரம்தான் இருக்கும். அது உண்மையானால் இதற்குள் அரண்மனை வெளிமதிலை அவன் நெருங்கி வந்திருக்க வேண்டுமே. ஆம், அப்படித்தான். மேலே எங்கிருந்தோ திடீரென்று வந்தியத்தேவன் மேல் குளிர்ந்த காற்று குப்பென்று அடித்தது. வியர்த்து விறுவிறுத்து மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்திருந்த வந்தியத்தேவனுக்கு அந்த காற்று புத்துயிர் தந்தது. அண்ணாந்து பார்த்தான். உயரத்தில் வெகு தூரத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. பேச்சு குரல்களும் கேட்டன. மதில் சுவரின் மேல் ஆங்காங்கு வீரர்கள் இருந்து காவல் புரிவதற்காக அமைத்த கொத்தளங்களில் அது ஒன்றாக இருக்க வேண்டும். அதன் வழியாக சுரங்கப்பாதையில் காற்று புகுவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் காற்றுத்தான் புகலாமே தவிர மனிதர்கள் கீழே இறங்குவதற்கோ மேலே ஏறுவதற்கோ அங்கே வசதி ஒன்றுமில்லை என்பதையும் வந்தியத்தேவன் கண்டான். கடம்பூர் அரண்மனைக்குள் புகுந்து விட்டதென்ற எண்ணமும் மேலிருந்து வந்த அவன் மீது அடித்த குளிர்ந்த காற்றும் அவனுக்கு புத்துயிரை அளித்து புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணின. சுரங்கப்பாதை போய்ச் சேரும் இடம் இனி சமீபத்திலேதான் இருக்க வேண்டும். அது பொக்கிஷ நிலவரையாயிருக்குமா, பெரிய பழுவேட்டரையரைப் போல சம்புவரையரும்

0: ஏராளமான முத்தும் பவளமும் ரத்தினமும் வைரமும் தங்க நாணயங்களும் சேர்த்து வைத்திருப்பாரா? அங்கே பார்த்தது போல இங்கேயும் அந்த ஐஸ்வர்ய குவியல்களுக்கிடையில் செத்த மனிதனின் எலும்புக்கூடு கிடைக்குமா? தங்க நாணயங்களின் பேரில் சிலந்தி வரை கட்டியிருக்குமா? இம்மாதிரி எண்ணிக்கொண்டே போன வந்தியத்தேவன் காலில் ஏதோ தட்டுப்பட திடுக்கிட்டான். அப்புறம் அது படிக்கட்டு என்று தெரிந்து தைரியமடைந்தான். ஆம், அந்த படிக்கட்டில் ஏரியானதும் பொக்கிஷ நிலவரையை காணப்போவது நிச்சயம். இல்லாவிட்டால் பெண்கள் வசிக்கும் அந்தப்புறமாயிருக்கலாம். அப்படியானால் தன் பாடு ஆபத்துதான். கந்தமாறன் தங்கை மணிமேகலை, அந்த கருநிறத்து அழகி அங்கே இருப்பாள். ஒரு சமயம் அவளை மணந்து கொள்ளும் யோசனை தனக்கு இருந்ததை நினைத்த போது வந்தியத்தேவன் புன்னகை பூத்தான். அந்த புன்னகையை பார்த்து மகிழ அங்கு யாரும் இல்லைதான். ஒருவேளை அந்த புறத்து மாதர் அலங்கோலமாக இருக்கும் சமயத்தில் திடீரென்று அவர்களிடையே தான் தோன்றினால், இதை நினைக்க அவனுக்கு சிரிப்பே வந்துவிட்டது. சிரித்த மறுகணமே அவனுடைய உடம்பின் இரத்தம் உறைந்து இதயத் துடிப்பு நின்று கண்விழிகள் பிதுங்கும்படியான பயங்கர தோற்றத்தை அவன் கண்டான். படிக்கட்டில் ஏறினான் அல்லவா, மேல்படியில் கால் வைத்ததும் இனி ஏறுவதற்கு படியில்லை என்று உணர்ந்து கொண்டான். நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தான். நூறு நூறு கொள்ளிக் கண்கள் அவனை உற்று பார்த்தன. அந்த கண்களெல்லாம் பயங்கரமான காட்டு மிருகங்களின் கண்கள். முதலில் ஏற்பட்ட பீதியில் வந்த வழியே திரும்பிவிட எத்தனித்தான். ஆனால் பின்னால் வழியைக் காணோம். மேற்படியில் அவன் கால் வைத்ததும் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. சுரங்க வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது போலும். ஆனால் இது என்ன கோர பயங்கரம்! இவ்வளவு காட்டு மிருகங்களும் தனக்காக இங்கே காத்திருக்கின்றனவே! வேங்கை புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், கரடிகள், காட்டு எருமைகள், ஓநாய்கள், நரிகள், காண்டாமிருகங்கள், அதோ இரண்டு யானைகள், எல்லாம் தன் மீது பாய்வதற்கல்லவா ஆயத்தமாக இருக்கின்றன. ஏன் இன்னும் பாயவில்லை? அதோ அவ்வளவு பிரம்மாண்டமான பருந்து! ஐயோ, அந்த ராட்சத ஆந்தை! ஆள் விழுங்கி வவ்வால்! தான் காண்பது கனவா அல்லது இது என்ன? இங்கே ஒரு முதலை கிடக்கிறதே! வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறதே! முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறும் தரை அல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: அர்ஜுனனுக்கு குடாகேசன்கிற சிறப்பு பேர் உண்டு. இதன் பொருள் தூக்கத்தை வென்றவன், அதாவது உறக்கத்தை கட்டுப்படுத்தினவன். நினைச்சபடி நினைச்ச போது தூங்கவோ தூங்காதிருக்கவோ முடியும். மனத்தை வென்றவனுக்கு இது இயலும். அர்ஜுனனுக்கு ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனைப் போலவே சாகச செயல்கள் புரிஞ்சவன் வந்தியத்தேவன். ஆழ்ந்த உறக்கத்துக்கும் வந்தியத்தேவனுக்கும் ரொம்ப தூரம் என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். கொல்லுப்பற்றையில 6 மணி நேரம் தூங்கினதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. இது பகல் தூக்கம். விட்டு போன இரவு தூக்கத்தை எல்லாம் கணக்கெடுத்தா இது ஒன்றுமே இல்லை. ஆழ்வார்க்கடியானின் மர்மமான போக்கு, கடம்பூர் நடுநிசி கூட்டம், குழந்தையில பார்த்த பெண் நந்தினி இருவர் பற்றின ஒப்பீடு சேந்தன் அமுதன் வீட்டில், பாழ் மண்டபத்தில் ரவிதாசனின் கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சது, நள்ளிரவு பூங்குழலின் காதலர்களை பார்க்க போனது, இலங்கை மாதோட்ட சிறைச்சாலையில் பூனை போய் திருமலை வந்த அனுபவம், அனுராதபுரத்து வீதியிலேயும் மகாசேனர் மாளிகையிலும் நடந்த கொலை முயற்சிகளிலிருந்து தப்பின பயங்கர அனுபவம், நடுக்கடல்ல இயற்கை சீற்றம், கோடிக்கரையில் ரவிதாசனின் நடமாட்டம், பழைய அறைக்கு வர்ற வழியில் வாழும் கையுமா நந்தினி, இப்படி பல வகைகளில் தூக்கத்தை இழந்திருந்தான். பழையாறையிலிருந்து புறப்பட்டவன் வானதியின் பல்லக்கை தொடர்ந்து போய் எதிர்பாராத விதமாக மதுராந்தகரை கவனித்து அவரையும் காண முடியாமல் ஒரு குழந்தைக்கு துணையாக நின்று சதிகாரர்களிடையே சிக்கி பூசாரிணியின் தயவால் உயிரோடு கட்டுண்டு பின்னர் விடுபட்டு கொள்ளட வெள்ளத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆழ்வார்க்கடியானின் வாதத்திறமையெல்லாம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு குதிரை வாங்கி தடைப்பட்ட பயணத்தை தொடர பார்க்குறான். இந்த ஐயனார் கோவில்லையாவது ஓய்வெடுக்கலாம்னு பார்த்தா அவன் வருகைக்காகவே காத்திருந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலை உருவாயிடுச்சு. தஞ்சாவூரோ கடம்பூரோ பாதாள சுரங்க வழி அப்படின்னா நிச்சயம் 2 நுழைவு இருக்கும். உள்ளே வந்த மாதிரி வெளியே போகவும் முடியும். துணிச்சல் இருந்தால் அது நிறையவே இருக்குது. பின் வச்ச காலை முன் வச்ச

0: நடக்கிறான். சுரங்கப்பாதை எல்லாம் தான் இருக்கும். இந்த பகுதியில் வந்திருக்கிற கோட்டை கொத்தளம்ங்கிற தொடரை ஆராய்வோம். கோட்டை மதில்களில் இருந்து சற்று துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி உயர்ந்த மேடை போல அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அரண். இங்கே இருந்தபடி பகைவர்களை கண்காணித்தாங்க. நெருங்கி வரும்போது எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. படைக்கருவிகள் தாங்கி காக்கும் வேலையை செய்ய அமைக்கப்பட்ட இந்த பகுதி தான் கொத்தளம். ஆயுதங்கள் குவிஞ்சு கிடக்கும் கீழ் அறைகளில் சிறு சாளரங்கள் அமைச்சு அதன் வழியாக வெளியிடத்தை கண்காணித்தாங்க. எதிரிகளின் முற்றுகையை முறியடிக்க இதெல்லாம் சிறந்த ஏற்பாடுகள். சரி, ஆழ்வார்க்கடியானுக்கும் தூக்கம் வராதா? வராது. காரணம் மனக்கட்டுப்பாடு. வல்லவரையனுக்கு வரவே வராது. ஏன்னா உழைப்பு தான் ஓய்வு அவனுக்கு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 KHz அலைவரிசையில் மாலை 6:10 to 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
3: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜே குழலி தான். இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரிசையாக பாடல்கள் எல்லாம் வரிசையாக காத்துட்ருக்கு. ஸோ எல்லாரும் தொடர்ந்து கேட்டு மகிழுங்க. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னா, சென்னை 628 திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல். ஏசி பாலசுப்ரமணியம், வெங்கட் பிரபு மற்றும் குழுநர் குரல்ல, வாலி வரிகளில் யோன் சங்கர் ராஜா இசையில. ஸோ எல்லாரும் கேட்டு மகிழுங்க.

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் மற்றும் ராமநாதன் குரல்ல நாமத்துக்குமார் வரிகள்ல கார்த்திக் ராஜாவோட இசையில டும் டும் டும் திரைப்படத்திற்காக ரகசியமாய் பாடல் கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய நினைவுகள் வந்திருக்கலாம். நேரம் 9:27. நீங்க

எண்ணிணைய பொழுதாவி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் அலைப்பாய்ந்த திரைப்படத்திற்காக எஸ்பி சரண் மற்றும் நவீன் குரலில் வைரமுத்து வரிகள் ஏரமான் இசையில் காதல் சடுகுடு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. ஸ்டே டியூன் தி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

விசில் திரைப்படத்திற்காக அழகிய அசுரா பாடல், அனிதா சந்திரசேகர் குரல்ல தாமரை வரிகளை டீமான் இசையில கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா இந்த பாடல்ல அனிதா சந்திரசேகரோட வாய்ஸ் ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். அதே மாதிரி நடுவில் நடுவில் வர அந்த ஃப்ளூட்டோட சவுண்டு என்னமோ ஒன்று பண்ணும், அந்த பிரெயின்குள்ளே போயிட்டு என்னமோ ஒன்று பண்ணும், அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளூட் சவுண்டு தான் அது.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் 9:38. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக ஜீவ் பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி குரலில் தனுஷ், வரிகளில் ஜீவ் பிரகாஷ்குமார், இசையில் பிறை தேடும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

பிறை தேடும் இரவிலை கேட்டிருப்பீங்க. மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த பாட்டை வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும். யார் கேட்டாலும் அவங்களோட கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே போல் டிவைன்ற ஒரு வார்த்தையில் இந்த பாட்டை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியில் ஏன் இனிய பொண்ணிலாவில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் ஒரு பாதி கதவு தாண்டவம் திரைப்படத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஜீவ பிரகாஷ்குமார் இசையில், நாமத்குமார் வரிகளில், ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாஸ் குரலில்.

தாண்டவம் திரைப்படத்திற்காக ஒரு பாதி கதவு நீயடா பாடல் கேட்டுருப்போம். இந்த பாட்டில் சொல்லணும்னா அந்த பேக்ரவுண்டில் ஒரு டம்ஸ் பீட் ஒன்று வரும், அது வந்து பாட்டு முழுக்க வந்துட்டுருக்கும், ஹார்ட் பீட் மாதிரி இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னைய பொழுதாவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 9:50. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை பாடினவங்க சத்யபிரகாஷ் மற்றும் சென்னை சின்மை ஸ்ரீபடா சாம் சிஎஸோட இசையில். என்ன திரைப்படத்து படம்னா 20,000 கண்கள் திரைப்படத்திற்காக உயிர் உருவாது அப்படின்ற ஒரு பாடல் தான் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து விவுத்பாரு தமிழ்ஃபம் 102.3.

ஏன் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்த மெலடிஸ் எல்லாமே உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைவு பாடலா வரப்போறது டார்லிங் 2 திரைப்படத்திற்காக சொல்லட்டுமா ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ற பாடல் தான். நரேஷ் ஐயர் மற்றும் அன்வேஷா தத்தா குரல்ல, முத்தமிழ் வரிகள்ல, ராஜன் இசையில.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குழலி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னா 9444001023, அதாவது 9444001023 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பெயர், எந்த இடத்துலேருந்து கூப்பிட்றீங்க, எந்த திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணும், இந்த 4 டீட்டெயில்ஸும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் தேடி திரைப்படத்திற்காக விண்மீன் விதைகள் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கலாநிதி பொன்னேரியிலிருந்து.

அபய் ஜோத்புட்கர் மற்றும் சைந்தவி குரல்ல கபிலின் வரிகள்ல நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில விண்மீன் விதையில் தேடி திரைப்படத்திற்காக கேட்டோம். நேரம் 10:06:57. நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல விரும்பி கேட்டிருக்கவங்க சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து தியாகராஜன். விரும்பி கேட்டிருக்கிற பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக மீண்டும் மீண்டும் வா அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை பாடினவங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. வைரமுத்து வரிகள் இளையராஜாவோட இசையில கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மாநிலங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

진짜. வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. மந்தை வெளியிலேருந்து மகேஸ்வரி. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக புல் பேசும் பூ பேசும் அப்படின்ற பாடல் தான். விஜய் யேசுதாஸ் மற்றும் தன்வி குரலில் நான் முத்துக்குமார் வரைகள யோன் சங்கர் ராஜா இசையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யோன் இது பாரதி தமிழகம் 2.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இழப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் உதிரிப்பூக்கள் திரைப்படத்திற்காக அழகிய கண்ணே அப்படின்ற ஒரு பாடல் தான். பி வனஜா அம்பத்தூர்லேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ் ஜானகி குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல இளையராஜா இசையில தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் விரும்பி கேட்டிருக்கோங்க. சுரேஷ் கும்பகோணத்துல இருந்து கொக்கர கொக்கரகோ திரைப்படத்திற்காக கீதம் சங்கீதம் அப்படின்ற பாடல் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாடலை பாடினவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா. வைரமுத்து வரிகளில் இளையராஜோட இசையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உத்பாரத் தமிழகம் 102.3.

0: மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரம். ஆமா எதுல போற?
0: என்னம்மா கேள்வி, எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
0: சரிம்மா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
2: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
3: அதுல காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
2: அப்படியேதான்.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. அடுத்து வரப்போகிற பாடல் காதல் பரிசு திரைப்படத்திற்காக காதல் மகாராணி அப்படின்ற பாடல் தான். எஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜோட இசையில் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர்.

நேரம் 10:37. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் ஊதா ஊதா ஊதா பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான். மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக வரப்போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பாக்கத்திலிருந்து. ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரலில் வாலி வரிகளில் தேவாவுடைய இசையில் பாடல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள். இது வகுப்பு பாரதி தமிழகம் 102.3.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் அரங்கேற்ற வெளி திரைப்படத்திற்காக ஆகாய வெண்ணிலாவே. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் அப்படின்ற ஊர்ல இருந்து ஷேக் அலாவுதீன். கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் குரல்ல வாலி வரிகள் இளையராஜாவோட இசையில கேட்டிணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெற போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க தாம்பரத்துல இருந்து ஜெனி. அவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் பூஜை திரைப்படத்திற்காக உயிரே என் உயிரே அப்படின்ற பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா குரல்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில, நா முத்துக்குமார் வரிகளில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திற்காக செந்தூரப்பூவை பாடல் தான் வரப்போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. கொருக்குப்பேட்டிலிருந்து முத்துமாரி. எஸ் ஜானகி குரல்ல, கங்கையமரன் வரிகள்ல, இளையராஜாவோட இசையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க.

அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. முடிந்த அளவுக்கு எல்லாருடைய பாடல்களும் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது கும்பகோணத்திலிருந்து லலிதா அவங்க கேட்டிருக்க பாடல் தான். மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக கண்ணே கலைமானே அப்படின்ற பாடல் தான் வரப்போகுது. இந்த பாடலை பாடினவங்க கேஜே யேசுதாஸ், கண்ணதாசன் வரிகள், இளையராஜோட இசையில. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் டாடா வெப்சைட் கிளம்புறது நான் உங்கள் அர்ஜி குழலி. ஸ்டே டியூன் இந்த புத் பாரதி தமிழகம் 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இனிமையான இந்த இரவு வேளையில் அருமையான பாடல்களை தான் வந்து இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வருகிறது அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வருடுகிறாய் மெல்ல. எஸ், வருடும் அளவுக்கு தான் இந்த நம்ம பாடல்லாம் இருக்க போகுது. நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: இரவு நேரங்களில் அருமையான பாடல்களை கேட்குறதே தனி சுகம்தாங்க. நம்ம ட்ராவலில் இருக்கும் போதும் சரி, தூங்க போகும்போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கிட்டே நம்ம தூங்கும்போது அது ஒரு இனிமையான ஒரு உணர்வை கொடுக்கும். அதேமாரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான இதமான பாடல்களை கேட்கும்போது அது ஒரு மாதிரியான சுகமான உணர்வுகளை கொடுக்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

0: ஆனந்தி, ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: நேரம் 11:20 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் அணிஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசை மயக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அருமையான இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:32 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இறுதியாக நம்ம கேட்ட பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திற்காக பென்னி தயாள் மற்றும் ஹம்சிகா குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரலில் உமாதேவி வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில். கேட்டு இணைந்தீர்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில்.

நேரம் 11:46 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்து குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குக்கு திரைப்படத்திற்காக RR மற்றும் திவ்ய ரமணி குரலில், யுகபாரதி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமானுடைய இசையில்.

நேயர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: ஏதன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ?

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

என்ன கடிட்டா?

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி, இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக அதிசய திருடன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரலில், தஞ்சை என் ராமையாதாஸ் வரிகளில், எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில்,

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் என்ற திரைப்படத்திற்காக திரிபுர சுந்தரி என்று தொடங்கும் பாடல். கேஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், வி தட்சிணாமூர்த்தியின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ்ப்பண்பலை 102.3.

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம்.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையா.

ஒரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்

வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன். அட்டமா சித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையா.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய், அடிமையை காத்திடுவாய் ஆறு

கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம்.

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை

மனத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரு.

சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரோ கொல்லிமலை மேலே குமரோ.

மணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா, கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

தீயை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்கப் பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன்.

முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

மேலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமல மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான கந்தகுரு கவசமிதைப்பார்.

இணைந்திருக்கிறோம் அருள்மணிமானையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம்.